ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்க ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 7 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி திங்கள் 12 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 தேதி சனிக்கிழமை இன்று 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:56. மங்கள இசை கேட்கலாம், ராகம் காப்பி.

மங்கள இசை கேட்டீர்கள். இடம்பெற்ற ராகம் காப்பி. தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 7. குறள்: சிறைக்காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைக்காக்கும் காப்பே தலை. பொருள்: பெண்களை பொறுத்தவரை வெளிப்புற காவல் எந்த பயனையும் தராது. அவளது கற்பு என்ற மன உறுதியே காவலாக அமையும். குறளும் பொருளும் மீண்டும். குறள்: சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறைக்காக்கும் காப்பே தலை. பொருள்: பெண்களை பொறுத்தவரை வெளிப்புற காவல் எந்த பயனையும் தராது. அவளது கற்பு என்ற மன உறுதியே காவலாக அமையும். குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். நேர்களை எமது காலை ஒளிபரப்பில் இந்த அறிவிப்பினை அடுத்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்தில் செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷியா அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர் நலமுடன் வாழ. பெல்விக் ஃப்ளோர் செயலிழப்பு எனப்படும் இடுப்பு தசை தளர்வு நோய் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்களிடம்பெறும் தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள்.

7:25 குட் மார்னிங் நெல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து பிளே கிரவுண்ட். அடுத்து அறிவோம் பகிர்வோம். எது அழகு கதை குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடரும், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி இது, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு உங்க ஊர் எந்த விளையாட்டுக்கு பெயர் பெற்றது. பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 1:55 திரைகாணம், 2:15 நீலமலை நேரம் பனியர் பாடல்கள், 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் கேட்கலாம்,

0: பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி. உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டத கமலோ படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:30 திரைகாணம். 10 மணிக்கு அகில பாரத இசை டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will embark on a 4-day visit to Uzbekistan and Kyrgyz Republic beginning today. On the first leg of his 2-day visit, he will reach Uzbekistan today. He will visit Tashkent at the invitation of the President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev. This will be Mr. Modi's 4th visit to Uzbekistan. The Prime Minister's office in a statement said that during his visit, he will hold delegation-level talks with President Mirziyoyev to further strengthen the strategic partnership between India and Uzbekistan. Our correspondent has the details.
2: During the visit, both leaders will have discussions on the entire gamut of issues of bilateral importance in Tashkent. India is among top 10 trade partners of Uzbekistan with bilateral trade of around $1 billion, which is the result of the manifold increase of the trade in last few years. Medical, mining and defense are few of the important sectors in which there is a lot of potential for cooperation. India has long-standing and wide-ranging cooperation with Uzbekistan in the field of defense. A joint working group on defense was established in 2019. India and Uzbekistan regularly participate in joint military exercises, Dostlik, and the 7th edition of this exercise was conducted in Uzbekistan in April 2020. Sushil Chandra Tiwari, Akashvani News, Tashkent.
1: On the second leg of his visit, the Prime Minister will travel to Bishkek on a 2-day visit to participate in the 26th Shanghai Cooperation Organization SCO Summit at the invitation of the President of Kyrgyz Republic, Sadir Japarov. The summit marks the 25th anniversary of the SCO, of which India has been a full member since the year 2017. The death toll from the devastating flash floods in Nepal and Tibet has risen to 579, with 1,924 people still missing, according to the data released by the Nepal's National Disaster Risk Reduction and Management Authority. 579 bodies have been recovered so far, while 101 injured people are undergoing treatment in hospitals. The missing figure of 1,924 includes people from hydropower projects, foreign nationals, civilians and security and government personnel. As many as 933 people from hydroelectric projects are reported missing, while 517 foreign nationals remain unaccounted for. Meanwhile, India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods, as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu last evening. External Affairs Minister Dr. S. Jaishankar informed this in a social media post that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jaishankar said that an 11-member team of doctors, paramedics and recce team for tunnel rescue operations is also on board. The government has said that there is no shortage of sugar in the country and all necessary measures will be taken for adequate availability of sugar at reasonable prices. Consumer Affairs Ministry said that ex-mill sugar prices have declined by around 20% in recent days, while retail sugar prices have also started coming down. The ministry said it has taken a series of proactive measures to ensure adequate availability of sugar and prevent artificial tightening of supplies in the domestic market. The results of the UGC National Eligibility Test, NET, for 84 subjects have been announced, with more than 4,000 candidates qualifying for the Junior Research Fellowship. The National Testing Agency, NTA, had ordered fresh examinations for candidates who appeared for the English, Commerce and Sociology papers in June this year, after an expert committee found factual, typographical, translation and language-related errors in the question papers. The re-examinations are scheduled for September 9 and 10, for which candidates will not be required to pay additional fees. India's Velavan Senthilkumar won the PSA Budapest Squash Open title in Hungary after defeating home favourites Bals Farkas 3-0 in the final. He had an impressive run to the title, beating world number 18 and Asian Games gold medalist Yan Wong-ning 3-0. And that is the end of this news bulletin.
3: நேரம் 6:10.
4: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
5: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட பாவலர். பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமைய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வப் புலவர். அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார். பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார். இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவியக் கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார். தானே முழுதுணர்ந்து தந்தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீந்தமிழ் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாச் செழிகினும் நின்றலர்ந்து தேன்பிலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிற் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழி தாக்குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண நூல் வழியாக காத்து போற்றினார் என்றால் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ்ப் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்றுச் சிந்தனை தந்த மாமனிதர் திருவள்ளுவர் மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி புலமை சிந்தனை விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். பிறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி, மனைமாட்சி, தவம், துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவருக்கும் பொது, உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்கு சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
4: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. நேரம் 6:15.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: அருளிசை கேட்கும் நேரம் இது. நேர்களை இன்றைய அருளிசை நிகழ்ச்சியில் புத்தரின் போதனைகளோடு பாடல்களை கேட்கலாம். அன்பை விட பெரிய ஆயுதம் தேவையில்லை. அன்பை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அன்புக்கு விலை அன்புதான். அருளிசையின் முதல் பாடலாக மலேசியா வாசுதேவன் குரலில்.
1: சுவாமியே

0: స్వామి శరణం అయ్యప్ప.
1: அருள் செய்யின் துவக்கமாக மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல் ஒலித்தது. எளிமையாக இருப்பது நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். அருள் செய்யின் அடுத்த பாடல் இதோ மனோகுரலில்

காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசியுங்கள், வாழ்க்கை அழகாகும். தொடரும் பாடல் இயம் பாஷா குரலில். கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை, வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: சாமி சாமி தந்தடத்தம் பாட்டு பாடி கண்டிச்சாமி சிந்தடத்தம் மாட்டம் மாடி சொல்லுவோம் சாமி சாமி தந்தடத்தம் பாட்டு பாடி கண்டிச்சாமி சிந்தடத்தம் மாட்டம் மாடி சொல்லுவோம் சாமி சாமி தந்தடத்தம் பாட்டு பாடி கண்டிச்சாமி சிந்தடத்தம் மாட்டம் மாடி
1: கேட்ட பாடலுக்கு வீரமணி குரலில் நுழைத்தது. விருப்பத்தோடு செய்யும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நம்மை விரும்பும் உயரத்திற்கு நிச்சயம் அழைத்து செல்லும். நேர்கள் இதுவரை கேட்டது அருளிசை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

விவசாயிகளுக்கான அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா ஆஸ்பரல்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கிலோவிற்கு கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டிசம் 1 கிராம் லிட்டருக்கு அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துருஈ மேலாண்மை விதைத்த 45 மற்றும் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்டி லானிரிப்ளோர் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுகைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையை ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். தேவையெனில் டைமெத்தேட் 2.1 மில்லி லிட்டருக்கு அல்லது தயாமீதக்சம் 0.2 மில்லி லிட்டருக்கு என்ற அளவில் தெளிப்பான் கொண்டு மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் இயற்கை வழி கிசான் வாணி நிகழ்ச்சி, இதில் தோட்டக்கலை கல்லூரி இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். கேட்க தவறாதீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சி திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
0: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்கு. அங்கே 28 படுக்கை வசதியில் கொண்ட ஒரு ரீஜுவனேஷன் ஒரு தெரப்பி ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் பிளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால இந்த செய்தியை இதன் மூலமாக நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். மக்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு உங்களுடைய
1: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும் இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலைக் கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 6:55. நேர்களை கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்கப் போகும் பறவை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பசுமை நிறைந்த காடுகள்ல மட்டுமே அதிகமா பார்க்கப்படும் ஒரு எண்டமிக்கான பறவை. இதோட பேரு மலபார் பார்பெட். இதுக்கு தமிழ்ல மலபார் குக்குருவான் அப்படின்ற பேர் இருக்கு. இது நம்ம இந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில மலை பகுதிகளில் மட்டுமே வாழும் ஒரு தனிச்சிறப்பு மிகுந்த ஒரு பறவை இனம். இது நம்ம காலை நேரங்கள்ல இந்த காடுகள் கிட்ட போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஒலி எழுப்பும். அதோட ஒளி வந்து நமக்கு இந்த பறவை இந்த பார்பெட் இனம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கும் அளவில் தனித்துவம் பெற்ற ஒரு ஒலியாக இருக்கும். இதோட உடலமைப்பு பார்த்தோம்னா இதோட நீளம் வந்து சுமார் 22 முதல் 25 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதோட உடல் முழுவதுமே நல்ல பச்சை நிறத்துல காணப்படும். அதனால அது வந்து மரத்துல இருக்கும்போது மரங்களோட இலைகளுக்கிடையே அப்படியே மறைந்து விடும் ஒரு தன்மை உடையது. இதனால நமக்கு ரொம்ப தூரத்திலிருந்து இந்த பறவையை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இதோட தலைப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல ஒரு கோடு இருக்கும். அதுதான் அதோட தனித்துவமான ஒரு கலர். கண்ண பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நீல நிறத்துல இருக்கும். அதோட பீக் பாத்தீங்கன்னா நல்லா தடிமனாதவும் ரொம்ப வலிமையானதாகவும் இருக்கும். இந்த பீக் வச்சுதான் அது மரங்கள்ல நல்லா துளையிட்டு கூட வந்து அமைக்கும். அப்புறம் சாப்பிடும் பழங்களை நல்லா உடைத்து சாப்பிடும் தன்மை உடையது. அப்ப அந்த பீக் மூலமா அது பயன்படுத்தி சாப்பிடும். இந்த பறவைகள்ல பாத்தீங்கன்னா ஆண் மற்றும் பெண் இரண்டு பேருமே தோற்றத்துல ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அதோட டிஃபரன்ஸ் வந்து சொல்றது கஷ்டம். இந்த மலபார் பார்பெட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா இது மேற்கு தொடர்ச்சி மலையில மட்டுமே காணப்படும் ஒரு எண்டமிக்கான பறவை. நம்ம தமிழ்நாட்டுல சத்தியமங்கலம், நீலகிரி, முதுமலை, மேகமலை, வால்பாறை, ஆனைமலை, கலக்காடு, முண்டந்துறை மற்றும் பழனி மலைகள்ல பார்க்கலாம். இது பொதுவா நம்ம கடல் மட்டத்திலிருந்து 300 முதல் 1800 மீட்டர் உயரம் வரை வாழும். இதோட வாழ்விடம் பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் நம்ம பசுமை மாறா காடுகள், அப்புறம் அரை பசுமை மாறா காடுகள், நம்ம சோள காடுகள், அப்புறம் பழைய மரங்கள், அப்புறம் காபி மற்றும் மிளகு தோட்டத்துல வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து மிகவும் பிடித்த இடம்னு பாத்தீங்கன்னா இந்த பழைய மரங்கள் இருக்கிற இடம் தான் ரொம்பவும் பிடிக்கும்.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽ ഗ്രീസ്.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ்க் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
3: பெல்விக் ஃப்ளோர் செயலிழப்பு எனப்படும் இடுப்பு தசை தளர்வு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
0: வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய இடுப்பை சுத்தி இருக்க சதைகள் வந்து வீக்கமாகறனாலையும் நம்மளோட யூரினரி பிளாடர் பவுல் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாகறனால என்னென்ன பிரச்சனைங்க வருதுன்னு பார்க்க போறோம். சோ இது என்னன்னா பிளாடரையும் யூட்ரஸையும் அந்த பவுலையும் சுத்தி இருக்க சதைகள் வந்து வீக் ஆகும்போது நமக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷன் கண்டிஷன் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுது. பிளாடர், யூட்ரஸ் அப்புறம் பவுல் வந்து மூணும் சேர்ந்து ஒன்னா வேலை செய்ய முடியாத ஒரு நேரத்துல தான் இந்த பெல்விக் ஃப்ளோர் டிஸ்ஃபங்க்ஷன் வருது. மோஸ்டா இந்த பெல்விக் ஃப்ளோர்ன்றது இடுப்பை சுத்தி இருக்கிற இடம். இடுப்புக்குள்ள பிளாடரு, யூட்ரஸ், பவுல் இது மூணும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் ஆகாதப்பதான் நமக்கு வந்து யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது அர்ஜென்சி ஆஃப் யூரின் சொல்லுவோம். ஒரு சிலர்னால யூரினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி இதெல்லாம் வருது இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக் ஆகுறனால தான். ஸோ இது எதனாலலாம் வரும்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரலாம், இல்ல ஏஜ் ரிலேட்டடா வரலாம். நம்ம க்ரோ ஆயிட்டே போகும்போது நம்மளுடைய சதைகளும் வந்து வலுவிழந்து போய்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு இந்த இடுப்பை சுத்தி இருக்க சதைகளை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது ரொம்ப முக்கியம். சோ இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதாவது கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா பவல் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. சோ அதை சுத்தி இருக்க மசிலை வந்து நம்ம மெயினா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அடுத்தது லீக்கிங் ஆஃப் யூரின் சொல்லுவோம். தும்முனா யூரின் போவாங்க, இருமுனா யூரின் போவாங்க. அதே மாதிரி அடிக்கடி கேஸ் போயிட்டே இருக்கிறது, அதே மாதிரி பாத்ரூம் போகணும்னா அர்ஜென்டா வந்துச்சுன்னா உடனே அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அந்த இதுலயே போயிருவாங்க. சோ இதெல்லாம் ஒரு காமன் சிம்டம். இது நீங்க இந்த பிரச்சனை ஐயோ இப்படி இருக்கேன்னு டாக்டர் பார்க்காம எல்லாம் இருக்கக்கூடாது. இதை நீங்க கரெக்டான ஆள்கிட்ட போய் பார்த்தா நீங்க சரியான ஒரு எக்ஸசைஸ் இல்ல அதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பிரச்சனையில இந்த மாதிரி பேக் மசில் வீக் ஆகுறனால பெல்விக் மசில் வீக் ஆகும்போது பாத்ரூம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகணும்னு நினைப்பாங்க, அடிக்கடி போகணும்னு நினைப்பாங்க. இது மட்டுமே தொந்தரவா இருக்காது, அவங்களுக்கு வந்து பேக்ல பெயின் ஆகலாம். இன்னொன்னு நம்மளுடைய பிரைவேட் பார்ட்ஸ்ல கொஞ்சம் பெயின் ஆகும், அதே மாதிரி அடிவயிறுல கொஞ்சம் பெயின் ஆகலாம். இதெல்லாம் வந்து ஒரு காமன் சிம்டம். சோ அடிவயிறு வலிச்சாலே அப்பண்டிக்டிஸ்ன்னு போகாம யூரின் எப்படி போறீங்க அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரியும். இப்ப எதனால இது வருதுன்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரலாம், ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அதனால கூட வரலாம், இல்லைன்னா ஏதாவது டென்ஷன் இழுக்கிறது, ரொம்ப வெயிட்டை புல் பண்ணி இழுக்கிறது, புஷ் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் நம்மளோட பெல்விக் மசில் வந்து வீக்கன் ஆகும். அதே மாதிரி புவர் போஸ்டர்னு சொல்லுவோம், நம்மளுடைய போஸ்டர் மெயின்டைன் பண்ணாம இருந்தாலும் மெயினா நம்ம ஹிப் மசில் தான் சீக்கிரம் பாதிக்கும். பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிப் மசில் பாதிக்கப்பட்டாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துடும். சோ அதை வந்து புவர் போஸ்டரை நம்ம கரெக்டா மாத்தணும். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்குன்னா மெடிசன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிசிக்கல் தெரப்பி பெயின் ரிலீஃப் மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி பெயினை ஃபர்ஸ்ட் ரிலீவ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது டைட்டனிங் எக்ஸசைசஸ். நம்மளுடைய வெஜைனல் ஏரியா அதாவது பிரைவேட் பார்ட்ஸை வந்து நம்ம டைட்டன் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து திரும்ப ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இதனால என்னன்னா நம்ம அர்ஜென்சி ஆஃப் யூரின் சொல்றோம் இல்லையா, அவ்வளோ அவசரமா நம்ம போக வேண்டிய தேவை இருக்காது, நமக்கு அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்புறம் பேக் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும். இதெல்லாம் சுத்தி அந்த சப்போர்ட்டிவ் மசில் ஸ்ட்ரென்த் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியும். அதே இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியுமா என்னன்னு கேட்டா கண்டிப்பா வரலாம். ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். நன்றி.
3: பெல்விக் ஃப்ளோர் செயலிழப்பு எனப்படும் இடுப்பு தசை தளர்வு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
2: ஃபேக் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தரோட பெயர் ஒருத்தரோட போட்டோ வச்சு ஒரு போலியான அக்கவுண்ட் இல்ல பேஸ்புக்ல அல்லது இன்ஸ்டாகிராம்ல கிரியேட் பண்ணுவாங்க.
3: ஒரு போலியான சர்டிபிகேட் மூலமா வேலையை வாங்குறது, ஸ்காலர்ஷிப்பை வாங்குறது அல்லது அரசு சலுகையை பெறுவது, இந்த மாதிரி செயல்கள்ல ஃபோர்ஜரி பிளஸ் சீட்டிங் தொடர்புடைய சிறப்பு சட்டங்கள்ல பயன்படுத்தலாம். அதனால ஒரு சர்டிபிகேட் மட்டும் தானே யாருக்கும் தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல கியூஆர் கோட் வெரிபிகேஷன், ஆன்லைன் டேட்டாபேஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், இமெயில் வெரிபிகேஷன், மெட்டா மற்றும் ஃபாரன்சிக் இதெல்லா முறைகளையும் பயன்படுத்தி போலியான ஆவணங்களை கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேக் பாஸ்போர்ட். இது ரொம்பவும் முக்கியமான விஷயமா இருக்கு. பாஸ்போர்ட்ன்றது ஒரு நார்மலான ஐடி கார்டு இல்ல, ஒரு முக்கியமான கவர்மெண்ட் டிராவல் டாக்குமெண்ட். அது பாஸ்போர்ட் ஆக்ட் 1967 செக்ஷன் 12 கீழே பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்காக போலியான தகவல்களை கொடுத்தா அல்லது மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனை மறைச்சா, பாஸ்போர்ட் என்ட்ரீஸ சட்டவிரோதமா மாத்தினா, மற்றவங்களோட பாஸ்போர்ட்டுன்னு தெரிஞ்சே பயன்படுத்தினா, அதுக்காக 2 வருஷம் சிறை தண்டனை, 5,000 வரை அபராதம் அல்லது ரெண்டுமே வழங்கப்படலாம். ஃபோர்ஸ்ட் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இந்தியாவுக்கு வர்றது, அப்புறமா இந்தியாவிலேயே தங்குறது, இதெல்லாமே பாஸ்போர்ட் ஆக்ட் செக்ஷன் 14B கீழே 2 ஆண்டு முதல் அதிகமாக 8 வருஷம் வரை சிறை தண்டனையும், 10,000 முதல் 50,000 வரை அபராதமும் இருக்கலாம். அதாவது பாஸ்போர்ட் போலியானது தான், ஆனா நான் அதை பயன்படுத்தின அவ்வளவுதான் அப்படின்றத ஆபத்தான நிலைக்கு தள்ளி விட்டுரும். அடுத்தது வந்து ஃபேக் கவர்மெண்ட் லெட்டர்ஸ், ஃபேக் சீல். இது பொதுவான மோசடி தான். உதாரணமாக கலெக்டர் ஆபீஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், கோர்ட், பாஸ்போர்ட் ஆபீஸ், பேங்க், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த பெயர்ல லெட்டர் ஹெட்ட உருவாக்கி அதிகாரியோட சிக்னேச்சர் அல்லது சீல போலியாக வைத்து பயன்படுத்துறது. இது பேப்பர் ஃப்ராட் மட்டும் இல்ல,

0: அந்த ஆவணத்துடைய தன்மையை அப்புறம் பயன்படுத்திய நோக்கம் பொறுத்து ஃபோர்ஜரி, சீட்டிங், பர்சனேஷன் அந்த மாதிரி பிற குற்ற பிரிவுகள் பொருந்தலாம். பிஎன்எஸ் செக்ஷன் 337 கோர்ட் ரெக்கார்ட் அல்லது பப்ளிக் ரெஜிஸ்டர் போல சில பதிவுகளை ஃபோர்ஜ் செய்வதற்கு தனிப்பட்ட ஏற்பாடுகள் இருக்கு. பிஎன்எஸ் செக்ஷன் 337 கோர்ட் ஆர்டர் அல்லது பப்ளிக் ரெஜிஸ்டர் போல சில பதிவுகளை ஃபோர்ஜ் செய்யறதுக்கு தனிப்பட்ட ஏற்பாடுகள் இருக்கு. செக்ஷன் 338 வேல்யூபிள் செக்யூரிட்டி வில் போன்ற முக்கியமான ஆவணங்களை ஃபோர்ஜரி தனியாக கையாளப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேக் பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட். பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறது, ஆனா உண்மையா பணம் அனுப்பாம இருக்கிறது, அல்லது 100 ரூபாய் அனுப்பிட்டு 10,000 அனுப்புனதா ஸ்கிரீன்ஷாட்டை மாத்துறது. இந்த மாதிரி செயல்களை ஒருவர் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நம்பி பொருள்களை வாங்கினா அது சீட்டிங் அல்லது ஃபோர்ஸ்ட் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் தொடர்பான குற்றங்களுக்கு கீழே வரலாம். அதனால நம்ம ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்த உடனே பேமெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு நம்பாம நம்மளே நேரடியா யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு போய் வெரிஃபை செய்யறது முக்கியம். இங்க நம்ம ஒரு தெளிவான விஷயத்த பார்த்துக்கொள்ளணும். அது என்னன்னா, ஒவ்வொரு பொய்யும் ஒரே குற்றம் இல்ல.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: காலை கதை நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற்றது.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. குவா குவா வாத்து. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளோட இயல்பான பேச்சும் குறும்புத்தனமும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் ஒட்டி FM 101.8 கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திரமோடி மேற்கொள்ள உள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷா பந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு, தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம்பிகானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழ்

0: தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள், வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
1: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்லை, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதுல 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இது நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு, அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியாக வருது. தாமதம் இருந்தா ஏதாவது அதுல பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு, மற்றபடி உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட், ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்த்து பண்றதுனால தாமதம் இல்லாம தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. யாருக்காவது ஸ்பெசிபிக்கா வரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்க வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா.
0: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 7:25. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல்கிரீஸ்.

நேர்களே, குட் மார்னிங். கிரேஸ் நிகழ்ச்சியின் துவக்கமாக புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் உங்களுக்காக. நேர்களே, அந்த வகையில் ஒரு சூப்பரான தகவல். பொதுவாகவே பறவைகள் பழங்களை விரும்பி சாப்பிடும், ஆனால் பறவைகள் விரும்பி சாப்பிடாத பழம் அப்படின்னும் இருக்குங்க. அதாவது பறவைகள் விரும்பி சாப்பிடாத பழம், சாப்பிடக்கூடாத பழம், சாப்பிட்றதை தவிர்க்க வேண்டிய பழம் அப்படின்ற ஒரு பழம் இருக்குது. அந்த பழம் என்ன பழம் அப்படின்னா அவகேடா பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் பெர்சின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கான். அது பறவைகளுக்கு இதய பாதிப்பு, சுவாச கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் பறவைகளோட உயிரிழப்புக்கு கூட இந்த பழம் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவலோட இன்னைக்கு குட் மார்னிங் நெல்கிரீஸ் நிகழ்ச்சியோட

0: கேட்ட பாடல் டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் ஜோனிதா காந்தி குரல்கள்ல ஒலித்தது. குட் மார்னிங் நெல்கிரீஸ் நிகழ்ச்சியோட அடுத்த தகவலா சாலை சாதனை. இந்த தகவலை உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். இந்தியா நம்ம நாடு 100 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் சாலை அமைச்சு உலக சாதனை படைச்சிருக்கு. தேசிய நெடுஞ்சாலை 34 ஒரு அங்கமான காசியாபாத் அலிகார் விரைவு சாலையில 2023 மே மாதம் இந்த சாலை அமைக்கும் பணி வந்து மேற்கொள்ளப்பட்டது. இது உலக சாதனையாகவும் இந்தியாவின் சாலை உள்கட்டமைப்புல முக்கிய மைல்கல்லாகவும் அமைஞ்சிருக்கு. அடுத்த பாடல் உங்களுக்காக மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: そんな。ノーテンション、ベベー。
1: கேட்ட பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேரம் இப்போது 7:37.
2: கூட்டிஎஃப்எம் 101.8 இது
3: குட் மார்னிங் நில்கிரீஸ்.
4: என்னமா கேள சத்தம்
5: பேசிக்கிட்டீங்க மாமா?
2: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்
1: நிகழ்ச்சியில. அடுத்த தகவலா, அமைதி தேசம் பத்தின ஒரு தகவல். உலகத்தோட அமைதியான நாடுகளினோட பட்டியலில் ஐஸ்லாந்து தொடர்ந்து 17 வருஷமா இடம் பிடிச்சிட்டு வருது. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டில் எந்த ராணுவமோ கடற்படையோ விமானப்படையோ எதுவுமே இல்லையாம். அதுக்காக பாதுகாப்பு விஷயத்திலையும் அவங்க வந்து சமரசம் செஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பிலும் 3rd இடம் வகிக்குது ஐஸ்லாந்து. அந்த நாட்டில் குற்ற சம்பவங்கள் ரொம்பவே குறைவு, கல்வியிலும் சிறந்து விளங்குது. இதனாலேயே இந்த ஐஸ்லாந்து அமைதி தேசமா 17 வருஷமா இடம் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாடல் குட் மார்னிங் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து. ஸ்டேடியோன்ட்

கேட்ட பாடல் தனுஷ் சந்தோஷ் நாராயணன் குழுவினர் குரல்களில் ஒலித்தது. அடுத்த தகவலா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல இருக்க ஒரு அரண்மனையோட தகவல். அந்த அரண்மனையோட பெயர் ஹவா மஹால். 1799 சவாய் பிரதாப் சிங் அப்படிங்கிற மன்னர்னால இந்த அரண்மனை கட்டப்பட்டது. 1953 சின்ன சின்ன ஜன்னல்கள் பதிக்கப்பட்டிருப்பது இந்த அரண்மனையோட சிறப்பு அம்சமாக சொல்லப்படுது. குளிர்ந்த காற்று உள்நுழையும் விதத்தில் கட்டுமான நுட்பத்தை பின்பற்றி இந்த அரண்மனை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அரச குடும்பத்து பெண்கள் வெளி உலக வாழ்க்கையை இந்த அரண்மனை குட்டி குட்டி அந்த ஜன்னல்கள் வழியாக பார்த்தபடி தனிமை சூழலில் நேரத்தை செலவிடும் நோக்கமும் இந்த சின்ன ஜன்னல் வடிவமைப்பின் பின்புலமாக இருக்குது. அதாவது இந்த சின்ன ஜன்னல் வடிவமைப்போட காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல் ஹோமே கடவுளே திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் ஓமை கடவுளை திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்தது. குட் மார்னிங், நெல்கிரிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக பிளே கிரவுண்ட்.
1: நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

2026 அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவு உலக அளவில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரபல டென்னிஸ் நட்சத்திர தம்பதியான கேல் மான்ஃபிலிஸ் மற்றும் எலினா சிடோலினா இணைந்து களமிறங்கியது இதற்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. வைல்ட் கார்டு மூலம் தொடரில் நுழைந்த மான்ஃபிலிஸ் சிடோலினா ஜோடி முதன்முறையாக ஒன்றாக இணைந்து விளையாடியது. தொடர் முழுவதும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்த ஜோடி அரையிறுதி வரை முன்னேறி அசத்தியது. காலிறுதி போட்டியில் இரட்டையர் ஜோடியான ஹென்றி வேட்டன் கத்ரினா சினியாகோவா இணையை மான்ஃபிலிஸ் சிடோலினா ஜோடி வீழ்த்தியது. பின்னர் நடந்த அரையிறுதியில் பிளாவியா ஹோப்போலில்லி பிளிண்டா பென்சிக் ஜோடியிடம் தோல்வியடைந்தது. தொழில்முறை டென்னிஸ் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள மான்ஃபிலிஸுக்கு 2026 ஆண்டு கடைசி ஆண்டாக அமைய உள்ளது. இதனால் இந்த அமெரிக்க ஓபன் பயணம் இருவருக்கும் மிகவும் உணர்வுபூர்வமான அனுபவமாக மாறியுள்ளது. இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வென்ற நிலையில் கொழும்புவில் நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 503 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை அணி 290 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதையடுத்து இந்திய அணி இலங்கைக்கு ஃபாலோ ஆன் வழங்கியது. 2 இன்னிங்ஸில் இலங்கை அணியை விரைவாக ஆல் அவுட் செய்து வெற்றி பெற இந்திய வீரர்கள் முயன்றனர். ஆனால் இலங்கை அணியின் தினுஷா சிறப்பாக பேட்டிங் செய்து 133 ரன்களுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். அவரது அபாரமான ஆட்டத்தில் இலங்கை அணி 2 இன்னிங்ஸில் விக்கெட் இழக்காமல் தாக்குப்பிடித்தது. இதனால் போட்டி டிரா ஆனது. போட்டிக்கு பிறகு பாலவான் வழங்கிய முடிவு குறித்து இந்திய கேப்டன் சுப்மன் கில் கூறுகையில், பாலவான் கொடுத்த முடிவு தவறானது என நான் நினைக்கவில்லை. மழை பெய்ய வாய்ப்பு இருந்ததால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவே பாலவான் கொடுத்தோம். மேலும் நாங்கள் மீண்டும் பேட்டிங் செய்ய தொடங்கி அதற்குள் மழை பெய்திருந்தால் ஏன் பாலவான் கொடுக்கவில்லை என்ற கேள்வி எழுந்திருக்கும். ஒரு கேப்டனாக இந்த போட்டி எனக்கு ஒரு சிறந்த கற்றல் அனுபவமாக அமைந்தது என்றும் கில் தெரிவித்தார்.

சீனாவில் கலப்பு அணிகளுக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் நடந்தது. இதன் பைனலில் சீனா மற்றும் இந்தோனேஷியா அணிகள் மோதின. அபாரமாக ஆடிய இந்தோனேஷியா 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தோனேஷியா சார்பில் ரினோவ் சில்வா, ராமந்தி ஜோடி, ஆல்வி பர்ஹான், ஷாஹிபுல் பிக்ரி, டேனியல் மார்டின் ஜோடி வெற்றி பெற்றனர். இந்தோனேஷியா அணி இத்தொடரில் முதன்முறையாக கோப்பை வென்று வரலாறு படைத்தது. இதற்கு முன் 2019 மூன்றாவது இடம் பிடித்து வெண்கலம் வென்றிருந்தது. சீனாவின் ஹாட்ரிக் கோப்பை வெல்லும் கனவு தகர்ந்தது. அரையிறுதியில் தோல்வியடைந்த ஜப்பான் மற்றும் தாய்லாந்து அணிகள் வெண்கலம் கைப்பற்றின.

0: குட் மார்னிங். நெல் கிரேஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக
1: அறிவோம் பகிர்வோம்.
2: இது அழகு கதையினை குறித்து கருத்துக்களை வழங்குகிறார் தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள்.
3: எது அழகு? ஒரு அழகான சோலைவனம். மாலை நேரம், தூக்கம் வந்ததும் கண்ணெல்லாம் சிவந்து போனதுனால சூரியன் என்ன பண்ணுச்சு, மெல்ல மெல்ல தன்னுடைய வீட்டுக்கு தூங்க போயிட்டே இருந்துச்சு. சூரியன் போறதுனால சேற்று மண்ணில் முளைச்சிருந்த செந்தாமரை வந்து தன்னை சுற்றி கொண்டு தூங்க முயற்சி செய்து கொண்டே இருந்துச்சு. இறை தேட போன குயில் நண்பன் இன்னுமே வரல. சரி, குயில் நண்ப வரட்டும், சொல்லிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தாமரை வந்து காத்துட்டே இருந்துச்சான். அந்த சோலையில மாலை நேரம் ஆயிருச்சு. மானும் முயலும் குரங்கும் அணிலும் வாத்தும் கொக்கும் கோழியும் குருவியும் ஓடியாடி விளையாடி கொண்டிருந்தாங்களாமா. ஆனா குயில் மட்டும் பாவம் பெரிய மாமரத்தின் கிளைகளுக்குள்ள தன்னை ஒளிச்சு கொண்டிருந்துச்சு. அதற்கு காரணம் அந்த சோலையில இருந்த அழகான மயில் தான். அந்த மயில் வந்து நீல வண்ண தோகையோட மிகவும்

0: அழகா இருந்துச்சு. அதனால கண்ணங்கரிய குயிலை பார்த்தா எப்போது கேலி செய்யுமே அப்படின்னு சொல்லிட்டு குயிலுடைய நிறத்தை தாழ்வா பேசும் அப்படின்னு சொல்லி அதனாலதான் குயில் என்ன பண்ணுச்சு, மயிலுக்கு தெரியாம ஒளிஞ்சுகிட்டே இருந்துச்சு. அழகா பாடுற குயில் நண்பன் வந்து இப்படி ஒளிந்து ஒளிந்து வாழ்வத நினைத்து தாமரைக்கு மிகவும் வருத்தமா இருந்துச்சு. அழகா பாடுற குயில் நண்பன் வந்து என்ன பண்றான், இந்த மயிலுக்காக ஒளிந்து ஒளிந்து வாழ்றத பார்த்து இந்த தாமரைக்கு மிகவும் வருத்தமா இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு நல்ல வாசனை, என்ன வாசனை அப்படின்னு பார்த்தா தாமரை திரும்பி பார்த்துச்சு. புதிதா நட்டு வச்ச மல்லிகை செடியில நிறைய பூக்கள் பூத்திருந்தன. அரும்பாக இருந்த அந்த மல்லிகை மொட்டுக்கள் எல்லாம் மெல்ல மெல்ல வெள்ளை நட்சத்திரங்கள் போல அழகாக விருந்திருந்தது. தாமரைக்கு ஒரே மகிழ்ச்சி, அடடா என்ன அழகு அப்படின்னு சொல்லி வாய் விட்டு சொல்லிருச்சு. உடனே மல்லிகை செடிக்கு கோபம் பொத்துட்டு வந்துருச்சு. அழுக்கான சேற்றுல பூத்திருந்த தாமரையே ஏளனமாக பார்த்துச்சு. அதாவது இந்த தாமரை வந்து ஏன்னா அழுக்கான சேற்றுல தானே இந்த தாமரை பூத்திருந்தது, அதனால இது அழகுன்னு சொன்னதும் இது என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஏளனமா பாத்துச்சு. எங்க செல்ல குட்டிங்க இப்போதா பூத்திருக்கு, அழுக்கான சேத்து உடம்ப வச்சுட்டு கண்ணு போட வந்துட்டியா, உனக்குன்னு ஒரு வாசம் இருக்குதா, இல்ல நீ இருக்கிற இடம் தான் நல்லா இருக்குதா, நீ கண்ண மூடிட்டு தூங்கப்போ, இனிமே என் பிள்ளைகளை வரும்போதெல்லாம் இப்படி பாத்துட்டே இருந்தேனா மயிலண்ணா கிட்ட சொல்லி உன்னை சேத்தோட நசுக்க சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுச்சு. தாமரை ஐயோ இது மயிலோட கோஷ்டியா, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிருச்சு. அந்த நேரம் பார்த்து குயிலும் இறை தேடிட்டு சோலைக்கு திரும்பிச்சு. அங்கு தாமரை வந்து சோகமா இருப்பத பாத்துட்டு தாமரக்கா தாமரக்கா ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டே, ஏன்னா குயில் தான் பாடக்கூடிய இது திறமை கொண்டதே, அதனால பாடிட்டே கேட்டது. அதுக்கு தாமரை வந்து நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. இந்த மாதிரி நான் வந்து மல்லிகை கிட்ட சொன்னேன், என் பசங்களை வந்து நீ கண்ணுபடாத, நீ வந்து சேத்துல பூத்தவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. அப்போது மயில் வந்து தன்னுடைய அழகான தோகையை விரித்து கொண்டு ஒயிலாக நடந்து வந்துச்சு. அத வந்து குயில் வந்து பார்த்தது. என்ன குயில் தம்பி, நீ இன்னும் போய் ஒளிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேலியா கேட்டது. உடனே குயில் போய் பறந்து போய் மரத்து ஒளிஞ்சிருச்சு. திடீர்னு சோலைக்குள் ஒரே குழப்பம். அங்க நிறைய மனிதர்கள் வந்துகிட்டு இருந்தாங்க. அங்கிருந்த விலங்குகளும் பறவைகளும் மரங்களும் செடிகளும் புல்லும் பூண்டும் கூட ஐயோ அப்படின்னு பதற அளவுக்கு எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க. இவனுங்க வந்துட்டானுங்களா, இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருந்தன. ஒரு சின்ன பையன் மல்லிகை செடிய பார்த்து ஓடி வந்தான். அவனோட தந்தையும் வந்தாரு. இலை வேகமாக வந்து இந்த மல்லிகை பூவை எல்லாம் பறிச்சு கூடக்குள்ள போடு, சந்தைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு அவங்க அப்பா. மல்லிகை செடி வேர் வரைக்கும் நடுநடுங்கி போயிருச்சு. அந்த பையன் பூவை பறிக்க பறிக்க மல்லிகை செடிக்கு வலி தாங்கவே முடியல, ஐயோ அம்மான்னு கதறிச்சு. தாமரை அதை பார்த்துச்சு. மல்லிகையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தாமரைக்கு என்ன வந்துச்சு, யோசனை வந்துச்சு. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாதே அப்படின்னு நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போது அந்த பையனோட கண்கள்ல தன்னை நோக்கி திரும்பதை பார்த்து தாமரை நடுங்கி போயிருச்சு. ஏன்னா ஐயோ இவன் நம்ம பக்கம் இல்ல திரும்புறான், மல்லிகைய பறிச்சலாவது பூ இலை கிளையோட போயிரும், நம்மள பிடுங்கினா வேரோட பிடுங்கி ஒண்ணுமில்லாம பண்ணிருவானே அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் பயந்தது. ஆனா தீமையிலும் ஒரு நன்மை நடந்தது. சேற்று பக்கமாக போன மகனை தந்தை வந்து தடுத்து நிறுத்திட்டாரு. எடே அங்க போகாத, சேத்து பக்கமா போற, அங்கெல்லாம் போகாத, சட்டையெல்லாம் நாசமாயிரும், ஒழுங்கா இங்க திரும்பி வா அப்படின்னு சொல்லி திட்டாரு. தாமரையும் நிம்மதியா பெருமூச்சு விட்டுச்சு. இன்னொரு பக்கம் குயில் இருந்த மாமரத்துக்காரர்களை ஒருவன் ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருந்தான். குயிலும் பயந்து தன்னுடைய பாட்டை நிறுத்திட்டு இவன் எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டே இருந்தது. அந்த பக்கம் வந்து மயில் வந்தது. அவன் தன் கையில இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து வீசினான். குயில் என்னன்னு பார்த்தா ஒரு சின்ன ஊசி மயிலுடைய உடம்புல போய் தைச்சது. அப்போ மயில் மயக்கமாகி விழுந்துடுச்சு. பின் அவனும் பயம் இல்லாம அந்த மயிலோட அருகில போய் தோகையிலிருந்து இறகுகளை ஓடி பறிக்க ஆரம்பிச்சான். என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கேலி செய்திருந்தாலும் மயில் நிலைமையை பார்த்ததும் துன்பப்பட்டது குயில். குயிலும் தாமரையும் அந்த மனிதர்கள் போகிற வரைக்கும் தூங்கவே இல்லை. ஒரு வழியா அந்த மனிதர்கள் போனதும் குயிலும் தாமரையும் மயிலை எழுப்பிட்டாங்க. மல்லிகை செடியை தடவி கொடுத்தாங்க, ஆறுதல் சொல்லினாங்க. உடனே மயில் எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை இத்தனை நாளா கஷ்டப்படுத்திட்டோம், இருந்தாலும் மல்லிகையும் இனிமே மத்தவங்க தோற்றத்தை வைத்து எடை போட மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. அப்போது குயில் ஒரு பாட்டு பாடியது. தாமரை அதுக்கு நடனமாடியது. தோற்றம் கண்டு எவரையும் ஏளனம் செய்ய நினைக்காதீங்க, அழுக்கான சேற்றில்தான் தாமரையும் முளைக்குது, கருப்பான குயிலும் தான் இனிய கீதம் பாடுது. உடல் அழகை பார்க்காதீங்க, மன அழகை பாருங்க. உடல் அழகு சில நேரம் ஆபத்தை கொடுத்தாலும் மன அழகு மட்டும்தான் நம் உயிர் காக்கும், மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருச்சான். அதனால யாரையுமே நம்ம தோற்றத்தை வச்சு நம்ம ஏளனம் செய்யக்கூடாது. அந்த தோற்றத்திலயும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். குயிலுக்கு வந்து பாடுற திறமை இருக்கு, சேற்றுல முளைத்தாலும் தாமரை வந்து அழகாதான் இருக்கும். அந்த மாதிரி அந்த அழகை மட்டும் நம்ம பார்க்கணும்.
1: அறிவோம் பகிர்வோம்.
2: இதுவரை எது அழகு கதையினை குறித்து கருத்துக்களை வழங்கினார் தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள்.

தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலகிரிஸ் இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் குரல்ல சூரரை போன்ற திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம்.
1: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
0: குட் மார்னிங் எல்கிரிஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலோடு டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 9:09. நேர்களினை கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள்.
1: எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
0: நேர்களே, ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஹீரோ ஸ்பெஷல். நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாருக்கும் பிடித்தமான ரொம்பவே 80s கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான அவருடைய பாடல்கள் வந்து எப்பவுமே ஒரு எவர்கிரீன் ஹிட்ஸாக நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். நிச்சயமாக அவருடைய பாடல்கள் வந்து எப்போவுமே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வரைக்கும் ரொம்பவே நம்ம இதுவாக என்ஜாய் பண்ணி கேட்டுட்ருக்க ஒரு ஹீரோவோட பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹீரோ இன்னைக்கு யார் அப்படின்னா மோகன். அவர் மோகன் அப்படின்னு சொல்கிறத விட மைக் மோகன் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். அவர் படங்கள் எல்லாமே மைக் வச்சு பாடுற மாதிரி தான் கேரக்டர்ஸ்லாம் நிறைய நடிச்சிருப்பார். ஸோ அவர் நடித்த படங்கள்லேருந்து பாடல்கள் இன்னைக்கு உங்களுக்காக ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடலாக நிறைய பாடல்கள் மோகனிட்ஸ் பாடல்கள் இருந்தாலும் ஒரு சில பாடல்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப நிறைய ரீச் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல் முதல் பாடலாக உங்களுக்காக ரெட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து. ஸ்டேடியம் உண்டு

ரொம்பவே அழகான பாடல். எத்தனை முறை கேட்டாலும் ஒரு சலிக்காம கேட்கக்கூடிய ஒரு பாடல் ராஜராஜ சோழன் பாடல் கேட்டோம். ரெட்டைவாள் குருவி திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல், அதே வரிசையில் அடுத்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக. ஸ்டேடியம்

0: மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டாச்சு. அடுத்த பாடலை கேட்கும் முன்
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
4: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
4: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
5: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
3: எங்க?
5: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
9: சைபால்.
10: ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்தவர் ஞானியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, உங்களுடைய சாதனை என்ன? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த ஞானி நிமிந்து இவரை பார்த்தார். அப்புறம் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ரொம்பவும் எளிமையான ஒன்று. எப்போ எனக்கு பசிக்குதோ அப்போ நான் சாப்பிட்ருவேன், எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ நான் தூங்கிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னார். கேள்வி கேட்டவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். ஐயா, இதே தானே நாங்களும் செய்கிறோம், இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னார். இப்போ அந்த ஞானி சொன்னாராம், இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னாராம். அப்படியான்னார் இவர். ஆமாம், நீங்கள் செய்கிற தவறு எனக்கு புரியுது, ஏன்னா உங்களை மாதிரி நான் வந்து வாழ்ந்து பார்த்துருக்குறேன். அதனால் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியுதுன்னாராம். என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாராம் இவர். இதை பாருங்கள், சாப்பிட்றதுங்கிறது நாம் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு காரியம்தான், ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் நான் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னாராம். என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கார். நீங்கள் பசி இல்லாத பொழுது சாப்பிட்றீங்க, இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துட்டுது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றீங்க, எது தேவைங்கிறது தெரியாமல் சாப்பிட்றீங்க, அது மாதிரியே தூக்கமும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக போட்டுது. இப்போ இது தேவையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்குறதில்ல. சாப்பிடும்பொழுது 1000 வேலைகளை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதனால் அது சாப்பிடுதலாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் தூங்கும்பொழுதும் அது தூங்குதலாக இருக்காது, ஏகப்பட்ட கனவுகள் வரும், உங்கள் மனசு மேலும் மேலும் கனவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதனால் எனக்குள்ளே நடக்கிறது வேறு மாதிரி, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை. இப்போ எனக்குள்ளே நடக்கிறது எப்படின்னா, நீங்கள் செய்கிறது மாதிரி இல்லை, தூக்க உணர்வு வந்த உடனே தூங்குதல் மட்டுமே நடைபெறும், அதுதான் என்கிட்ட நடக்கிறது அப்படின்னாராம் அந்த ஞானி. இப்போ வித்தியாசம் புரியுதா? அந்த ஞானி சாப்பிட்றத அனுபவிக்கிறார், அது எக்ஸ்பீரியன்ஸ். நாம் அப்படி இல்லை, மனம் போன போக்கில் சாப்பிட்றோம், இது இன்டல்ஜிங். இது ரெண்டுலேயும் வந்து செயலில் வேறுபாடு இல்லை, விழிப்புணர்வில் தான் வேறுபாடு இருக்குது. அவர் சாப்பிடும் பொழுது ஒரு சாட்சி மனோபாவத்தோடு சாப்பிட்றார், எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் சாப்பிட்றார், ஏன்னா அவருடைய விழிப்புணர்வு முழுமையாக செயல்படுது. அதனால் அவர் சாப்பிடும் பொழுது நம்மை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார். நாம் அப்படி இல்லை, பயத்தை நிரப்புறதுக்காக சாப்பிட்றோம். இன்னும் சொல்ல போனால் சாப்பிடும் பொழுது நாம் அங்கேயும் இருக்கிறது இல்லை, எங்கேயோ போயிடுறோம், உடம்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் ஞானி அப்படி இல்லை, அவர் சாப்பிடும் பொழுது சாப்பிடுதல் மட்டுமே இருக்கும், எந்த ஒரு செயலையும் விழிப்புணர்வோட செய்யலாம், மனம் போன போக்கிலையும் செய்யலாம். விழிப்புடன் செய்யறப்போ செய்யும் செயல் நம்ம அனுபவம் ஆகிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி தெரியும், இருந்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல முழு ஈடுபாடு வேணுங்கிறது முக்கியம். அந்த அளவுக்கு முதல்ல நம்மளை மாத்திக்கிட்டா போதும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, எல்லாமே அறகுறை தான், கேட்டா ஞாபகம் மறதி. ஒருத்தன் என்ன பண்ணானா, விமான டிக்கெட் வாங்கிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். அப்புறம் தான் புரிஞ்சுது தவறுதெல்லாம் இங்கே வந்துட்டோங்கிறது. உடனே அவசரமா விமான நிலையத்தை நோக்கி ஓடி இருக்கிறான். அங்க போய் கவுண்டர்ல கேட்டிருக்கான், மேடம், நான் தவறுதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டேன், இப்போ விமானத்தையும் தவற விட்டுட்டேன், அடுத்த ஃபிளைட்ல எனக்கு இதை மாத்தி தர முடியுமான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னாங்களாம் அந்த அம்மா. ஏன்னு கேட்டானா, ஏன்னா இப்போ நீங்க வந்திருக்கிறது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
7: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
8: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால்,
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
11: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.
1: ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்து வரப்போற பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டீங்க. நேரம் இப்போ 9:31. இனி அடுத்த பாடலை கேட்கும் முன் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறியலாம். கத்திரிக்காய் கிலோவிற்கு 34 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 36 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தக்காளி நாட்டு ரகம் 23 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 30 ரூபாய்க்கும், அவரை 55 ரூபாய்க்கும், புடலங்காய் 36 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 23 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் 23 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பச்சை மிளகாய் 50 மற்றும் 52 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 73 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 36 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய்க்கும், மாங்காய் 100 மற்றும் 120 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நூல்கோல் 45 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைக்கோஸ் 25 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 130 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 200 மற்றும் 180 ரூபாய்க்கும், இஞ்சி 160 மற்றும் 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறி பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், புஷ் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஊட்டி அவரை 120 மற்றும் 100 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கு

0: தண்டுக்கீரை, சுக்குருட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்குக்கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 60 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 150 ரூபாய்க்கும், பப்பாளி 50 ரூபாய்க்கும், மாதுளம்பழம் 140 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 120 ரூபாய்க்கும், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 70 ரூபாய்க்கும், மோரிஸ் 45 ரூபாய்க்கும், நேந்திரன் 60 ரூபாய்க்கும், செவ்வாழை 90 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 230 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 130 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள்.
1: தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் இப்போது 9:36. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ரகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஹீரோ ஸ்பெஷல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் மோகன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இதோ, தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

தித்தகதி மிதலாங்கு தகதி மித தித்தகதி மிதும் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜம் தஜம் தஜம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட திருகிட தகிடுதோம் கிடக தகிடுதோம் தத்தகதிமி தகதிமி தக திருகிட

ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

கேட்ட பாடல் இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து அளித்தது. தொடரும் பாடல் இதோ கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திற்காக.

0: குங்குமச்சுமிழ் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டோம். அடுத்த பாடலை கேட்கும் முன்,
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
4: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
3: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
5: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
3: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
1: நேர்களை ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு ஹீரோ ஸ்பெஷலா மைக் மோகன் அவர்கள் நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்த பாடலா உதயகீதம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல்.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. குவா குவா வாத்து. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளோட இயல்பான பேச்சும் குறும்புத்தனமும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் ஒட்டிய FM 101.8 கேட்க தவறாதீர்கள்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: கேட்ட அந்த பாடல் விதி திரைப்படத்தில் இந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 10:20.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

கேட்ட அந்த பாடல் டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் இனிமையான குரலில் ஒலித்தது இளையராஜாவின் இசையில். நிலையத்தில் நேரம் 10:25. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: ரக்ஷித்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 3rd.
2: ஓகே, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: நானு, அம்மா, ராணா, எங்க அண்ணன், அப்பா.
2: ஓகே, நீங்க வீட்டுல மம்மி சொல்லுமா டேடி சொல்லுமா?
3: டேடி.
2: எதுக்கு டேடி உங்களுக்கு ரொம்ப செல்ல கொடுப்பாங்க?
3: சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க.
2: அப்புறம்
3: அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட கொடுப்பாங்க.
2: சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பாங்களா? டேடி நீங்க சைக்கிள் ஓட்டும் போது கூட வந்து பாத்துப்பாங்களா
3: உங்களை? நான் ஓட்டி பழகிட்டேன்.
2: நீங்க ஓட்டி பழகிட்டீங்களா? நீங்க ஓட்டும் பொழுது யாரு கூட இருந்தது ஃபர்ஸ்ட்ல, மம்மியா டேடியா?
3: டேடி.
2: டேடி தான் இப்ப சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு சைக்கிள் விட்டவா? இப்ப தனியாவே எடுத்து போயிடுறீங்களா சைக்கிள் ரவுண்ட் அடிக்க? நீங்க ஆமா சொல்லணும். அப்புறம் ஸ்கூல் இருக்கா? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
3: நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
2: நிறைய ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட திங்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவீங்களா? நீங்க
3: அவங்களே வந்து எடுத்துருவாங்க.
2: நீங்க ஷேர் பண்றதுக்கு மாதிரி அவங்களே எடுத்துப்பாங்களா? அப்ப நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்களா? அவங்க திங்ஸ் நீங்க எடுத்தீங்க, அவங்க எடுத்தாங்கன்னா எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருவாங்களா? ஓகே ஓகே, சரி. நீங்க டேடி சொல்ல சொன்னீங்கல்ல, மம்மி உங்களுக்கு எந்த விஷயத்துல சொல்லம் கொடுப்பாங்க?
3: ஒரு விஷயத்தையும் இல்ல,
2: சொல்லமே கொடுக்க மாட்டாங்களா? மம்மி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களா?
3: ஸ்கூலுக்கு போனா விழுத்துருவாங்க.
2: அப்படியா? மம்மி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வீட்டுல?
3: அதெல்லாம் ரொம்ப திட்டு
2: திட்டு திட்டே இருப்பாங்களா? எதுக்கெல்லாம் மம்மி உங்களை திட்டுவாங்க?
3: சரியில்ல,
2: சும்மா சும்மா எல்லாம் திட்ட மாட்டாங்க தானே? எதுக்கு திட்டுவாங்க மம்மி உங்களை?
3: எழுதுனீங்களா? அதுக்கப்புறம் கூட சண்டை போட்டா சீவ கடை பிஞ்சிரும்.
2: அப்படியா? அப்ப அடி நல்லா அடிக்கிறாங்களா மம்மி? அந்த டேடி வந்து ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா மம்மி உங்களை அடிச்சாக்கா?
3: ஆமா,
2: ஒண்ணு சொல்ல மாட்டாரா டேடி?
3: நீங்க
2: கேட்டீங்கன்னா திட்ட மாட்டாங்க தானே? நீங்க குட் பாய் தானே?
3: ஆமா.
2: ஓகே சரி, நீங்க மம்மிக்கு வீட்டுல இருக்கும் பொழுது குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவீங்க மம்மிக்கு? நீங்க
3: பால் வாங்கிட்டு வருவேன், துணி தவிய போடுவேன்.
2: மம்மி துணி துவைச்சு எடுத்து வச்சாங்கன்னா நீங்க காய போட்டு வச்சிருவீங்களா?
3: எங்க அம்மால துவைக்க போனாங்க, வாஷிங் மிஷின்ல துவைக்கும்.
2: வாஷிங் மிஷின் தான் துவைக்கும். அந்த வாஷிங் மிஷின் கூட துணியை யாரு போடுவா? அம்மா தானே போடுவாங்க.
3: ஆமா.
2: அப்ப அது மம்மி செய்யற ஒர்க் தானே?
3: லிக்விட்
2: போடுவீங்களா? அப்ப மம்மிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குறீங்க நீங்க எல்லாமே வீட்டுல. இல்ல மம்மி ஜாலி வேலையே இல்ல தானே அப்போ? ஆமா தானே?
3: ஆமா.
2: ஓகே ஓகே சரி, மம்மி சமையல் செய்யறாங்கல்ல, மம்மி சமையல்ல நீங்க ஹெல்ப் பண்றீங்களா?
3: எஸ் மேம்.
2: என்ன பண்ணி கொடுப்பீங்க?
3: எல்லாம் சமைக்கிறாங்க மேம், நல்ல ஹோட்டல் மேம்.
2: அப்ப வாரத்துல 5 நாள் ஹோட்டல் சாப்பாடு தானே உங்க வீட்டுல எல்லாத்துக்கும்? ஏன் மம்மி போர் அடிச்சிருச்சாமா 2 நாள் சமைச்சு? அப்படி சொல்லிடுறாங்களா? டேடி வாங்கி கொடுத்துருவாரா? வாரத்துல 5 நாள் நீங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா டேடி ஓகே வாங்கிக்கலாம் சொல்லிடுவாரா? அப்படியா? சரி சரி, அப்ப மம்மி ஜாலி தான். எப்படி வெரைட்டி ரைஸ் தான் டெய்லி அப்ப வீட்டுல உங்க வீட்டுல? ஆமா தானே? எப்படி ஆர்டர் நீங்களே பண்ணிப்பீங்களா என்னென்ன
3: வேணுங்கிறது?
2: அதுவும் மம்மியா ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவாங்களா இதுதான் சொல்லிட்டு? டேடி ஆர்டர் பண்ணி இது இது யாருக்கு என்ன வேணுங்கறத டேடியை டிசைட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்களா?
3: எங்க அப்பா மட்டும் கடையிலே கொடுத்துருவாங்க.
2: அப்படியா? சரி சரி. ஓகே சரி, நீங்க டிவில பாப்பீங்களா? என்ன பாப்பீங்க டிவில? சுட்டி டிவியா? ஓகே. இப்போ உங்களுக்கு நிறைய நடிகர்கள் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டா யாரும் சொல்லுவீங்க?
3: விஜய்.
2: எதனால விஜய் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? விஜய் எதனால பிடிச்சிருக்கு உங்களுக்கு?
3: டான்ஸ்.
2: நல்லா டான்ஸ் ஆடுவாரா? சொல்லுங்க. விஜய் டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல?
3: ஆமா மேம்.
2: டிவில விஜய் பாட்டு ஓடும் போது அதை பார்த்து டான்ஸ் ஆடுவீங்களா?
3: ஆமா மேம், மட்டும்
2: மம்மி டான்ஸ் ஆடுவாங்களா? நீங்களா விஜய் பாட்டையும் மம்மி

0: டான்ஸ் ஆடுறதையும் பாப்பீங்களா? நீங்க எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வீட்டுல? ஓகே ஓகே, அப்ப வீட்டுல எப்பவுமே ஒரே ஜாலியா இருக்கும்ல?
1: எஸ் மேம்.
0: ஓகேம்மா ஓகேம்மா, செம்ம கியூட்டா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கவின் பேசுறேன்.
2: கவின், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 3வது படிக்கிறேன்.
2: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க தம்பி, பெரியப்பா, பெரியம்மா.
2: ஓகே ஓகே ஓகே. நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாச்சா? ஓகே. உங்களுக்கு என்ன கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும்? நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன கேம் ரொம்ப பிடிக்கும் விளையாடுறதுக்கு?
3: கிரிக்கெட்.
2: கிரிக்கெட் பிடிக்குமா? எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாடுவீங்க?
3: எங்க ஊர்ல வந்து நிறைய பேர் விளையாடுவோம்.
2: ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் டைம்ல கிரிக்கெட் விளையாடுவீங்களா? நீங்க பெருசான உடனே என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எதனால போலீஸ் பிடிக்கும் உங்களுக்கு?
3: தம்பி ஸ்கூல் போறாங்களா?
2: அப்படியா, சரி சரி. ஓகே, உங்களுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுக்கு?
3: எனக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும்.
2: ஓகே, மம்மி என்ன சூப்பரா செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு சாப்பிட?
3: எங்க அம்மா எது செஞ்சாலும் நல்லா இருக்கு.
2: எது செஞ்சாலும் சூப்பரா செய்வாங்களா? என்ன ஸ்பெஷலா செய்வாங்க மம்மி?
3: பிரியாணி.
2: என்ன பிரியாணி?
3: சப்பாத்தி.
2: நூடுல்ஸ். இதெல்லாமே ரொம்ப பிடிக்குமா? ஓகே. நீங்க வீட்டுல தம்பியை எப்படி பாத்துப்பீங்க?
3: கொஞ்சம் கோபமா இருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் அம்மா கூட இருக்கா.
2: கோவமா இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? தம்பிய திட்டுவீங்களா நீங்க? என்ன பண்ணுவா உங்களை திட்டுற மாதிரி தம்பி?
3: அவ குறும் பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது தண்ணியில ஏதாவது விளையாண்டே இருப்பான்.
2: அப்ப திட்டுவீங்க? நீங்க சைக்கிள் ஓட்டுவீங்களா? தம்பி உட்கார வச்சு டபுள் சரிப்பீங்களா? உங்க வீட்டுல பூச்செடிகள் இருக்கா?
3: இருக்குங்க.
2: பூச்செடி எப்படி வளர்க்குறீங்க நீங்க?
3: தண்ணி ஊத்தி வளர்க்குவோம்.
2: யார் தண்ணி ஊத்துவா, நீங்களா இல்ல உங்க மம்மியா?
3: நானே, தம்பி, எல்லாரும் ஊத்துவோம்.
2: எல்லாமே சேர்ந்து ஊத்துவீங்களா? உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
3: ரெட் கலர்.
2: எதனால ரெட் கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
3: செவப்பாக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அப்படியா, நீங்க என்ன வச்சிருக்கீங்க ரெட் கலர்ல? உங்களுக்கு ஃபேவரட்டான திங்ஸ் என்ன வச்சிருக்கீங்க?
3: பாப்பீங்களா? பாட்டு பாடிக்காமீங்க பாக்கலாம். ஓகே ஓகே மா சரி உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர் சொல்லிருக்கீங்களா? ஓகேவா இப்ப நம்மளோட பிளட் என்ன கலர்ல இருக்கும்?
2: உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன செய்வீங்க நீங்க மம்மி கூட சேர்ந்து?
3: தோசை செஞ்சிருக்கோம்.
2: தோசை நீங்க செஞ்சிருக்கீங்களா? மம்மிக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா?
3: ஒரு வாட்டி பண்ணிருக்கீங்க.
2: நல்லா இருந்ததா?
3: நல்லதா இருந்துச்சு.
2: மம்மி என்ன சொன்னாங்க? சூப்பரா இருக்கு சொன்னாங்களா? ஓகே ஓகேமா.
3: வீடியோ கூட எடுப்பாங்க.
2: வீடியோ கூட எடுப்பீங்களா நீங்க? ஓகே ஓகே. என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுப்பீங்க நீங்க?
3: நிறைய வீடியோ எடுத்திருக்கேன்.
2: நிறைய வீடியோ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எடுத்த நிறைய வீடியோஸ்ல
3: சின்ன வயசுல நான் பிறக்கும் போது கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் மேம். அதே மாதிரி எங்கயும் வெளியே போனோம்னா கூட வீடியோ எடுப்போம் மேம்.
2: எங்கேயாச்சும் வெளியே போகும்போது வீடியோ எல்லாம் கவர் பண்ணிப்பீங்களா?
3: ஆமாங்க மேம்.
2: உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
3: ஆமாங்க மேம், நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
2: எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு?
3: போட்டோ எடுத்து ரொம்ப பிடிச்சிருச்சு மேம்.
2: அப்படியா, அந்த ஃபீல்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?
3: ஆமாங்க.
2: ஓகே ஓகேமா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ மேம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டிஎஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ராகுல் பேசுறேன்.
3: ராகுல், என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: நான், என் தம்பி, எங்க அம்மா, எங்க அப்பா.
3: ஓகே, உங்க தம்பி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
2: அவன் என் கூட விளையாடுறது.
3: என்னெல்லாம் விளையாடுவீங்க நீங்களும் தம்பியும்?
2: நான் சைக்கிள் ஓட்டுறது, ஃபுட்பால் விளையாடுறது, இந்த மாதிரி இருக்கும்.
3: ஓகே, உங்களுக்கு வீட்டுல யார் ரொம்ப செல்லம் கொடுப்பான், மம்மியா டேடியா?
2: ரெண்டு பேருமே.
3: ரெண்டு பேருமே செல்லம் ஒரே அளவு கொடுப்பாங்களா?
2: ஆமா மேம்.
3: செல்லம் கொடுப்பாங்க.
2: நான் ஏதாச்சும் வெளியே கூட்டிட்டு போகும்போது, வீட்டுல பாத்துக்கும்போது, நிறைய விஷயத்துல
3: விஷயத்துல செல்லம் கொடுப்பாங்க. எந்த விஷயத்துல உங்களை திட்டுவாங்க? எந்த விஷயத்துல உங்க மேல கோபம் வரும் மம்மிக்கும் டேடிக்கும்?
2: அவங்க சொல்லாத, அவங்க சொன்ன வேலையை செய்யாம இருக்கிறது,
3: அந்த டைம்ல கோபம் அதிகமா வருமா? யாருக்கு கோபம் அதிகமா வரும், மம்மிக்கா டேடிக்கா?
2: மம்மிக்கு.
3: மம்மிக்கு ரொம்ப கோவம் வருமா? சரி, இப்ப நீங்க மம்மி கோவப்படுற மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டீங்க, மம்மி உங்க மேல செம்ம டென்ஷன்ல உங்களை திட்டிட்டு இருக்காங்க, அப்ப டாடி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா?
2: ஆமா மேம்.
3: ஓகே ஓகே, நீங்க செஞ்சது தப்புன்னு டாடிக்கும் தெரியும், அப்பவும் டாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? ஆமாவா? ஓகே, சரி. உங்களுக்கு கேம்ஸ் என்ன?
2: அவுட்டோர்லயும் இன்டோர்லயும்.
3: ரெண்டுமே. உங்களுக்கு அவுட்டோர்ல என்ன கேம் பிடிக்கும், இன்டோர்ல என்ன கேம் பிடிக்கும்?
2: அவுட்டோர்ல ஃபுட்பால், வாலிபால், கொக்கோ, அப்புறம் இன்டோர்ல கேரம்.
3: ஓகே ஓகே, இந்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? சரி, நீங்க வீட்டுல மம்மிக்கு என்ன மாதிரியான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க?

0: அம்மாக்கு வேலை செஞ்சு குடுக்கறது, பால் வாங்கிட்டு வந்து
1: குடுப்பேன்.
0: மல்லிகை கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து குடுப்பேன்.
1: கடைக்கு போய் வேலை ஏதாச்சும் சொன்னா அதெல்லாம் செஞ்சு குடுத்துருவீங்களா? மம்மி என்ன சூப்பரா சமையல் செய்வாங்க?
0: மம்மி பிரியாணி, சப்பாத்தி,
1: இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது?
0: சப்பாத்தி.
1: ஓகே, நீங்க அடிக்கடி மம்மிட்ட செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற டிஷ் என்ன டிஷ்?
0: சப்பாத்தி.
1: பேசும்போதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்களா மம்மி? ஓகே, மம்மி டாடி கூட அவுட்டிங் எல்லாம் போவீங்களா நீங்க அடிக்கடி?
0: ஆமா மேம்.
1: அவுட்டிங் போனா என்னெல்லாம் வாங்குவீங்க நீங்க?
0: ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் வீட்டுக்கு நான் இப்போ காய்கறி கட் பண்ணி குடுக்கறதுக்கு எனக்கு தனியாக கத்தி
1: வச்சுக்கோ மேம். காய்கறி எல்லாம் கட் பண்ணி குடுப்பீங்களா நீங்க?
0: ஆமா மேம்.
1: யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது காய்கறி கட் பண்றதுக்கெல்லாம்?
0: அம்மா மேம்.
1: அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு பிடித்த நடிகர் யாரு?
0: விஜய்.
1: விஜய். ஓகே, என்ன பாட்டு உங்களுக்கு விஜய்து ரொம்ப பிடிக்கும்?
0: பேடாஸ் மேம்.
1: ஓகே, ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம் விஜய்.
0: பாட தெரியாது,
1: பாக்குறது மட்டும்தானா டிவில? அப்போ விஜயோடைய பாட்டு டிவில ஓடும் பொழுது பாத்து டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா நீங்க? ஓகே ஓகே, உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா மேம்.
1: ஓகே ஓகேமா, உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா?
0: ஆமா மேம்.
1: எந்த பெட் அனிமல் இருக்கு?
0: ஒரு பெரிய நாய்,
1: என்ன மாதிரியான உங்க வீட்டு டாகுக்கு?
0: மேம் அது வாங்கின ஷாப்லயே இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குங்க மேம், அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன்.
1: ஓகே, இப்ப ரெகுலரா நம்ம எல்லாம் யூஸ் பண்ற ஃபுட்ட கொடுப்பீங்களா இல்ல அதுக்காக தனியா இருக்கு இல்ல அந்த மாதிரி டாக் வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி வாங்கி கொடுப்பீங்களா? நீங்க வீட்டுல யூஸ் பண்ற ஃபுட்ல என்னெல்லாம் குடுப்பீங்க அதுக்கு?
0: அம்மா செய்யற சாப்பாடு மீதி ஏதாச்சும் பெரிய டாகிக்கு
1: போட்டுருவாங்க.
0: சின்ன டாகிக்கு வந்து எப்பவுமே இந்த கடையில வாங்குறது மட்டும்தான்.
1: கடையில வாங்குறத மட்டும் தான் கொடுத்துறீங்களா? ஓகே ஓகே, வாக்கிங் எல்லாம் கூட்டு போவீங்களா நீங்க?
0: காலையில நேரத்துல கூட்டிட்டு போவீங்க.
1: ஓகேமா ஓகேமா, சரிமா, செம கியூட்டா பேசுனீங்க.
0: Thank you.
2: Bonjour, bonjour,

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது குவா குவா வாத்துக்கள். குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ளதை கள்ளங்கபடமின்றி உள்ளதை உள்ளபடி தன் மழலை குரலில் அருமையாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பின் உதவி கே ஜெயலட்சுமி.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உங்க ஊர் எந்த விளையாட்டுக்கு பெயர் பெற்றது. நேயர்கள் இந்த தலைப்பையொட்டிய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 11:02 சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் தொடரும்.
1: 11 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சி திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. போன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே பல்கேரியாவின் கரட்டன்ஜேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நேரம் 11:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உங்க ஊர் எந்த விளையாட்டுக்கு பெயர் பெற்றது. நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி மற்றும் அலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்கள் 9344-90-101.8 என்ற எண்ணிலும், வெளியூர் நேயர்கள் 9342-90-101.8 என்ற எண்ணிலும், புதிய நேயர்கள் 8300-119-101.8 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய தலைப்பு உங்கள் ஊர் எந்த விளையாட்டுக்கு பெயர் பெற்றது.

நேர்களே, இன்னைக்கு தேசிய விளையாட்டு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் தலை சிறந்த ஹாக்கி ஜாம்பவானான மேஜர் தியான்சந்த் அவர்களின் பிறந்த நாளை கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி விளையாட்டில் இந்தியாவுக்கு பல ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களை வென்று தந்த அவரது நினைவாக 2012ஆம் ஆண்டு முதல் இந்நாள் தேசிய விளையாட்டு தினமாக அறிவிக்கப்பட்டது. இந்நாளையொட்டி நாட்டு மக்களிடையே உடல்நலம் மற்றும் விளையாட்டு மீதான ஆர்வத்தை அதிகரிப்பது, இளைஞர்களை விளையாட்டில் ஈடுபட ஊக்குவிப்பது மற்றும் விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பை போற்றுவது ஆகிய நோக்கங்கள் இந்நாளின் நோக்கமாக உள்ளது. நேர்களை, இந்த நாளையொட்டி இன்று உங்கள் ஊரில் எந்த விளையாட்டு பெயர் போனது அப்படிங்கிற கருத்துக்களை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியை ஒரு பாடலோடு துவங்கலாம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்.

0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயர் லைன்ல இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: மங்களம்மா பேசுறேன்.
0: மங்களம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சாமி. நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
1: இன்னைக்கு எல்லாம் வேலை இல்லம்மா, பொழுது இல்ல, அதனால 10 நாளா வேலை இல்ல, வீட்டுலதான் இருக்கேன்.
0: சரி சரி, ஓகேம்மா.
1: கோதுமை வாங்கிட்டு வந்தோமா, அந்த கழுகி காய போட்டு வெயில் காயிட்டு வெளியே உட்காந்துருக்கீங்க, குருவி கொத்தாம இருக்க.
0: ஓ, கோதுமை காய போட்டு உட்காந்துருக்கீங்க.
1: ஆமாண்டாமா.
0: சரி சொல்லுங்கம்மா, உங்க ஊர்ல எந்த விளையாட்டு பேர் போனது, எந்த விளையாட்டு ஃபேமஸ்?
1: இங்க வந்து வாலிபாலும் கபடி.
0: கபடி, ஆஹா. எப்படி ஊர் பொதுவுல விளையாடுவாங்களா?
1: ஆமா ஆமா, பொதுவுல. எங்க வெளியே, வெளியில என்ன போகவே மாட்டேன், எனக்கு பயம்மா. என்னன்னு கேட்டா, நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பா வந்து
0: கேப்டன்.
1: ரொம்ப விளையாட்டு, எல்லா விளையாட்டும் அவருக்கு தெரியும்.
0: ஓ, அப்ப நீங்களும் விளையாடுவீங்களே?
1: இல்லம்மா, அந்த அந்த அது வந்து எனக்கு அது போறது, ஏன்னா அந்த வாலிபால் அந்த ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுவாங்க, அந்த டீ குடுத்துட்டு வெளியே கிரவுண்ட விட்டு வெளியே வரும்போது அப்ப சேவ் பண்ண அந்த பந்து வந்து அது பெருசா தானே இருக்கும், நல்லா கல்லு மாதிரி இருக்கும்.
0: ஆமா ஆமா.
1: அது வந்து இடுப்புல பட்டார்னு அடிச்சு,
0: ஆடடா,
1: இன்னமே எனக்கு அந்த வேதனை போகலம்மா.
0: ஓ, அதை நினைச்சு அதனால நீங்க விளையாடுறது இல்ல? அது
1: எனக்கு சரியான பயானா. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில கிட்டி விளையாடுவோம், அந்த அதே மாதிரி இந்த கல்லை தூக்கி வச்சுட்டு பிள்ளையார் பந்து.
0: ஓ சரி சரி,
1: விளையாடுவோம். நிறைய விளையாட்டெல்லாம் நொண்டி இதெல்லாம் விளையாடுவோம்.
0: இருந்தாலும் வாலிபால் கபடி ஃபேமஸ் உங்க ஊர்ல. ஓகேம்மா, அடுத்த நேயர் என்ன சொல்லாங்கன்னு கேட்டலாம்.
1: நன்றிப்பா.
0: ஓகேம்மா, தேங்க்யூ. நேர்களே, முதல் நேயர் மங்களமா பேசினாங்க. அவங்க வந்து வாலிபாலும் கபடியும் அவங்க ஊர்ல ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்த காலர் யார், என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: சென்னை கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பாயம் கிராமத்துல இருந்து ரத்னம் பேசுறீங்க. நம்ம பேர் தெரிஞ்சுக்கலாங்களா?
0: நலமா இருக்கேன் ரத்னம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன். நம்ம பேர் என்ன?
0: என் பேர் ராஜிங்க.
2: ராஜி, சந்தோஷம். எங்க மருமகள் பேர் ராஜி தான், அக்காவோட பேர்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சார், உங்க ஊர்ல எந்த விளையாட்டுக்கு பேர் போனது?
2: எங்க ஊர்ல நான் சின்ன பையன் இருக்கும்போது தொல்லுன்னு தெரு விளையாட்டு, அந்த கல்ல வந்து ஒரு கையளவுக்கு, ரெண்டு கையளவுக்கு கொஞ்சம் சதுரமா இருக்கும், அதை அடிப்பாங்க. இந்த மாங்காய் கொட்டை அடிக்காதது பையங்க மத்தியில
0: கல்ல அடிக்க அடிக்க வச்சு பண்றதா?
2: இல்லங்க, ஒன்ன வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சிருவாங்க, அதை வந்து நாம கிடைச்ச குறிவா தடிச்சவங்க வச்சுக்கோங்க, ஒரு 10-15 வச்சிருவாங்க. அந்த அந்த அந்த மாங்காய் கொட்டை நமக்கு சொல்லும், அது ஒரு மாங்காய் கொட்டையே சரியான போட்டியா இருக்கு. கொண்டு போய் அந்த அந்த காலத்துல வந்து சாணி தெளிக்கிற அந்த பானை இருக்கு தெரியுமா? சாணி தெளிக்கிறதுக்கு மொடா வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு?
0: வாசல்ல
2: சாணி தெளிக்கிறாங்க என்ன? அது வந்து என்ன, சாணி வந்து தெளிக்கிறதுக்குன்னு மண்பானை வந்து போட்டு
0: வச்சிருப்பாங்க,
2: அது வந்து அந்த சாணி தெளிச்சிருக்கும்போது காலியா இருக்கு, அதுக்குள்ள கொண்டு ஒழிச்சு வச்சிருவாங்க. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு வந்து பெண்கள் மத்தியில் வந்து பல்லாங்கல்லு விளையாடுவாங்க தெரியுங்களா? பல்லாங்குழியில பல்லாங்கல்லு விளையாடுவாங்க.
0: பல்லாங்குழி தெரியும், பல்லாங்கல்ல
2: பல்லாங்கல்லு இப்ப நம்ம சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய்.
0: ஆமாங்க,
2: அந்த அளவுக்கு கற்களை வந்து நிறைய பொறிக்கிறாங்க, அதை ஒரு குமியை சேர்த்துக்கலாம், ஒரு கல் எடுத்து மேல வீசுவாங்க புரியுதுங்களா? அந்த ஒரு கல் மேல வர்றதுக்குள்ள இவங்க கையில வந்து எத்தனை கல் அள்ள முடியுமோ, அத்தனை கல் அள்ளணும், அது கீழே விழுக கூடாதுங்க. அந்த ஒரு கல் மேல வீசி
0: அதுக்குள்ள
2: சாப்பாட்டு வலிச்சு எடுக்கிறவங்க, அந்த மாதிரி வலிச்சு
0: எடுக்கணும்.
2: அந்த கல் விழுந்துச்சு வச்சுக்கோங்க கையில, அதாவது அந்த கல் மேல போன கல் கீழே கைக்கு வர்றதுக்குள்ள இவங்க வலிக்கணும், எத்தனை வலிக்கிறாங்க அவங்க அவங்க
0: சாப்பாடு,
2: அது வந்து உட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தோச்சிருவாங்க. அது நல்ல விளையாட்டுங்க. அதே மாதிரி பெண் விளையாட்டு, பெண்கள் திரும்ப கரம் போட்டுங்க, ரைட்டா ரைட்டு 6 கட்டம் போட்டுப்பாங்க தெரியுமா? நின்று செல்லு கையில வந்து ஒரு ஓட்டை வச்சுக்குவாங்க, கையில மொத்த கால நொண்டி அடிப்பாங்க, கட்ட கட்டமா போவாங்க, மேல மேல போவாங்க, கண்ணை மூடிட்டு
0: போவாங்க.
2: அப்புறம் வந்து இதுங்க, அந்த இது அப்புறம் வந்து கட்டும் கட்டும் தழுதுதான் காராமணியம் பூத்ததா, ஒரு செம்பக போவே மெல்ல போய் மெல்ல தூடியான ஒரு பெண்கள் மத்தியில் அது ஒரு நல்ல விளையாட்டு. கண்ணை கட்டுங்க நைட்ல கட்டமா உட்காந்துங்க, கட்டும் கட்டும் தழுந்துதான் காராமணினா இந்த இதுங்க தட்டப்பயிருங்க,
0: கட்டும்
2: கட்டும் தழுந்துதான் காராமணியம் பூத்ததா ஒரு
0: சில இடங்கள்ல இருக்கு
2: கோட்டத்துல கண்டுபிடிக்கும். அது இன்னும் சில வெற்றி தானே, ஆனா நிறைய பரம்பரையான விளையாட்டுகள் அழிஞ்சு வச்சு.
0: ஆமா ஆமா, இப்ப நீங்க கேக்கும் போது எனக்கு ஆசையா இருக்கு.
2: அந்த விளையாட்டுடைய தன்மை என்னன்னா, அதே மாதிரி தை மாசம் வந்து லிங்காயத்தூரன்னு மாட்டுவாங்க. அது இப்ப சில வீட்டுகளுக்கு பதினஞ்சுதான் அந்த பௌர்ணமில இருந்து அந்த அமாவாசை ஆரம்பிச்சு அடுத்த நாள்ல இருந்து பௌர்ணமி வளர் வளர் வரைக்கும் பதினஞ்சு நாளுங்க போஸ்ட் வரைக்கும் அது கொண்டாடுவாங்க. அது நல்லா இருக்கு. அது நிறைய ஒற்றுமை நினை ஓட்டுறதுங்க. அதாவது ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லாம் கலந்து ஏழை வாடக்கார் இல்லாம அது விளையாடக்கூடிய விளையாட்டுங்க. அது ஒற்றுமை நிலநாட்டக்கூடிய சமூகத்துல வந்து ஒரு நல்ல பண்பாட்டை வளரக்கூடிய நிகழ்ச்சி. அதெல்லாம் இப்ப இல்லை கண்ணு நிறைய.
0: இப்ப குழந்தைங்க அந்த
2: அனுபவம் இருக்குன்னு
0: நினைக்கிறேன். ஒரு சில விளையாட்டு அனுபவம் இருக்கு. இந்த ஒரு சில விளையாட்டு நீங்க சொல்றதெல்லாம் அது என்ன விளையாட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்றதை பார்க்கும் போது
2: அற்புதமான விளையாட்டு உட்கார்ந்து விளையாடுவாங்க.
0: ஓ சரி,
2: கல்ல குமிய வச்சுக்குவாங்க, ஒரு கல் மேல போய் குவிச்சுவாங்க ஒரு பலகையில. அது வந்து கீழே வர்றதுக்குள்ள அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, அதே பலகையில ஒரு அஞ்சாறு கல்ல வலிச்சிருவாங்க. சாப்பாட்டு வலிக்கிற மாதிரி வலிப்பாங்க கையில. தை சாட்டு எப்படி நம்ம
0: இல்ல, அதுக்கு பேர் இருக்குங்களா? அதுக்கு என்ன பேருங்க? அது
2: பல்லாங்கல்ல
0: நிஜமாவே இந்த மாதிரி கிராமத்து விளையாட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பாட்டோட அவங்க ஆமா அதுக்குன்னே ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. அந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இப்ப விளையாட்டே இல்லாம போயிடுச்சு குழந்தைங்க கிட்ட.
2: பாட்டு கேட்டு கேட்கணும். அருமையான தலைப்பு உங்களுக்கு என்னங்களின் குடும்பத்தான் ராஜுக்கு நன்றி
0: சொல்லிக்கிறேன்.
2: நலமோடும் நூறு ஆண்டு காலம் வாழணும்.
0: ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி.
0: நேர்களை, ரொம்ப அழகா அவங்க கிராமத்துல விளையாண்ட சின்ன வயதுல விளையாண்ட விளையாட்டுகள் எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தினாரு அந்த நேயர். தொடர்ந்து நீங்களும் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதே மாதிரி உங்க ஊர்ல எந்த விளையாட்டு ஃபேமஸ் அப்படிங்கறதையும் நீங்க எங்களோட ஷேர் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344909018 அப்படிங்கிற நம்பருக்கும், வெளியூர் நேயர்களா இருந்தா 9342909018 அப்படிங்கிற நம்பருக்கும், புதிய நேயர்கள் 8300019108 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். கால் பண்ணி கிடைக்காதவங்க இல்லை கால் பண்ண முடியாதவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து பேசலாம். ஸ்டேடியம்

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த விளையாட்டு உங்கள் ஊரில் பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து நேயர் என்ன சொல்ல போறார்? ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்து போலிப்பூர்லேருந்து பாட்டப்பன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லாயிருமா.
0: சொல்லுங்க சார், உங்க ஊர்ல என்ன விளையாட்டு ஃபேமஸ்? சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? உங்க ஊர்ல எந்த
1: விளையாட்டு? பெரிய அளவுல போட்டு நல்ல பேமஸ்மா.
0: திருவிழா காலங்கள்ல நடக்குமா கபடி?
1: சிலம்பம் இருக்கமா?
0: சிலம்பம், ஓகே.
1: ஆமாமா, சிலம்ப விளையாட்டு.
0: ஓகே.
1: ஒரு காலத்துல கரையத்தாவில நல்ல பேமஸ் இருந்தாரு, அவர் காலமாயிட்டே இருக்கான். அதுக்கோடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. சிலம்பம் இருக்கு, இனிமே
0: சிலம்பம் இனிமே இருக்கு. நீங்க சிலம்பம் விளையாடுவீங்களா சார்? நீங்க சிலம்பம் சுத்துவீங்களா?
1: தலைமுறைக்கும்
0: கொண்டு போய் சேக்குறீங்க, சொல்லி கொடுக்கறீங்க.
1: தற்காப்பு கலை வந்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு வந்து முக்கியமே வேணுமாமா தற்காப்பு கலை.
0: நன்றி சார் உங்க கருத்துக்கு. நேர்களை இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். நிகழ்ச்சியில் இன்னைக்கு விளையாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் ஊர் எந்த விளையாட்டுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர்களாம் அழகாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் கூட லைனில் இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: குட் மார்னிங் மேம். மிக்க மகிழ்ச்சியான வேலூர் மாவட்டம் கற்படையை இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம். தேசிய விளையாட்டு நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஆமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு உங்க ஊர்ல?
1: எனக்கு
0: சொல்லுங்க.
1: எனக்கு பிடித்த விளையாட்டு அப்படிங்கும் பொழுது மேம், எனக்கு கபடி அப்படிங்கிற விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதுவும் அந்த மூச்ச புடிச்சு அந்த கபடி கபடி கபடின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
0: ஓகே, நீங்க விளையாடுவீங்களா கபடி?
1: ஈவினிங் 6 o'clock மேல போய் விளையாடலாம் அப்படின்ட்டு அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கூட விளையாடிட்டு இருக்கேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர்,
1: அது ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அந்த நிறைய ஐடி கம்பெனிஸ்ல வந்து விளையாட்டு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அவங்களே பிரத்யேகமாக விளையாடக்கூடிய பிளே கிரவுண்ட்ஸ் அப்படிங்கறதும் ஒதுக்கி இருக்காங்க.
0: ஓகே ஓகே.
1: அங்க பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வரக்கூடிய சின்ன பசங்கன்னு சொல்லாலே ஒரு 30 ஏஜ் குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அங்க விளையாடுறாங்க மேம்.
0: ஓகே ஓகே.
1: ஆமா, பெரியவங்களும் விளையாடுறாங்க, ஏன்னா ஈக்குவலா அவங்களுக்கும் இருக்குன்னு, அதனால இந்த விளையாட்டு அப்படிங்கறது இருக்கு. வேலூர் மாவட்டம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் மேம், முக்கியமா இந்த கபடி போட்டிகள் அப்படிங்கறது அதிகம் நடத்துவாங்க மேம்.
0: ஓகே ஓகே.
1: அது வந்து ரொம்ப பாப்புலரா
0: இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: வேலூர்ல பொறுத்த வரைக்கும் நடத்துவாங்க. ஆனா நிறைய விளையாட்டுகள் இருக்கு, அதை எக்ஸ்பிளோர் பண்ணி நம்மளும் கத்துக்கணும். அது இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது.
0: ஆமா, ஒரு சில விளையாட்டுகள்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கறீங்க.
1: எக்ஸாக்ட்லி. அந்த குத்துச்சண்டைன்னு சொல்லக்கூடிய ரெஸ்லிங் இருக்கு, அதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்ல. அந்த திருவிழா காலங்கள்ல விளையாட்டுகள் வைக்கிறாங்க, அதுல வழுக்கு மரம் இதுக்கு உரியடி.
0: ஆமா, அதெல்லாமே இப்போ குறைஞ்சிட்டு வருது.
1: ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க மேம். அது பேருக்கு இருக்க எங்க திருவிழால இதெல்லாம் இருக்குமே, இப்ப ஏன் அதை கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு. அங்கேயும் கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட் அல்லது கபடி அது மாதிரி ஃபேமிலியரான விஷயங்கள் கரெக்ட்.
0: ஆமா, அந்த மீடியா ஃபேமிலியரான விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாமே வந்து இப்ப ஜெனரேஷனுக்கு தெரியாம போயிடுச்சு.
1: அப்போ மேம் என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் திருவிழாக்கள்லாவது இந்த பாரம்பரியமான விளையாட்டுகள் அப்படின்னு இருக்குல்ல, அதை மறுபடியும் கொண்டு வரணும். அது இப்ப கொஞ்சம் கொண்டு வருது அப்படிங்கறது கம்மி ஆயிடுச்சு.
0: அதை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க.
1: ஏன்னா இளைஞர்கள் அதுக்குரிய அந்த விசிபிலிட்டிய அவங்க வந்து கிரியேட் பண்ணணும்னா அந்த விளையாட்டை பத்தி அதிகம் பேசணும், அத பண்ணணும், இதுக்குப்பா பாத்துக்கோங்கன்னு. ஆனா இந்த காலத்துல அது கம்மியா இருக்கிறதுனால இளைஞர்களும் அதை நோக்கியும் போக மாட்டேங்கிறாங்க.
0: ஆமா,
1: ஹலோ.
0: நிச்சயமா, ஹலோ கேக்குதுங்க.
1: நிறைவா ஒண்ணு சொல்லணும் மேம். இளையர்கள் அப்படின்னு நீரஜ் சோப்ரா அந்த கன் ஷூட்டிங் எல்லாம் அவங்க சூப்பரா பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய விசிபிலிட்டி கிரியேட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பெருமையை கொடுத்திருக்காங்க மேம். அப்ப இந்தியா வந்து விளையாட்டுல தன்னிகரற்ற ஒரு விசிபிலிட்டியே கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா, அரசாங்கமும் ரொம்ப சூப்பரா விளையாடக்கூடியவங்களை பாராட்டி அவங்களுக்குரிய கோப்பைகள் எல்லாம் கொடுத்து

0: பன்னெடுத்து நாளதான் அந்த விளையாட்டு துறையில இந்தியா பாத்தீங்கன்னா அந்த முதலிடம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அடைஞ்சிடும் நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமா நிச்சயமா. ஓகேங்க, ரொம்ப நன்றி, நிறைய தேங்க்யூ சோ மச். விளையாட்டுனாலே பிடிக்காதவங்க இல்லை, இப்ப வந்து விளையாட்டு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு குழந்தைங்க மத்தியில, காரணம் வந்து
0: செல்போன். ஊக்குவிக்கணும் மேம், வீடியோ கேம்ஸ் வேண்டாம், விளையாடு
1: அப்படின்னு விளையாடு.
0: இந்த தெருவுல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் விளையாடுதுங்க. நான் நினைப்பேன் நம்ம தெரு பசங்க மட்டும் சூப்பரா இருக்குப்பா, ஏன்னா மத்த தெருவுல எங்கேயுமே பசங்க விளையாடுறத பாக்க முடியல. இங்க இருக்கிறதுனால அந்த
1: நேர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்க ஊர்ல விளையாடுற விளையாட்டுகள், உங்களுக்கு பிடித்த விளையாட்டு, இதை பத்தி எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணலாம், தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களே, இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில உங்க ஊர் எந்த விளையாட்டுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் அப்படியே அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் கபடி, வாலிபால், சிலம்பம் இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள், அப்புறம் சில பேர் சில கிராமத்து விளையாட்டுகள், மறைந்து போன விளையாட்டுகளையும் இன்னைக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் சிறு வயதில் வளர்ந்த விளையாண்ட விளையாட்டுகள், அப்போது ஃபேமஸாக இருந்த விளையாட்டுகள், இப்போ வந்து உங்கள் ஊரில் எந்த விளையாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் ஊரில் எந்த விளையாட்டு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்த நேயர் என்ன சொல்ல போறான்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு.
0: பாபு சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்க மாவட்டத்துல எந்த
1: விளையாட்டு
0: ஃபேமஸ்?
1: கபடி அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க. கபடி விளையாட்டு நிறைய விளையாட்டுல இங்க ஒரு இவரு நம்ம மலர்ச்சி கணேசன் ஒருத்தர் அர்ஜுனருக்கு வாங்கியிருக்காரு.
0: ஓ சூப்பர் சூப்பர். கபடி வீரர்கள் அதிகமா? ஓ சூப்பர் சூப்பர்.
1: கபடி வீரர் நம்ம ஊரு சேர்ந்த மலர்ச்சி கணேசன் அவர்கள் வந்து கபடி பிளேயர்ல இது அர்ஜுனருக்கு வாங்கியிருக்காரு.
0: ஓ சூப்பர் சூப்பர்.
1: பைசன் படம் எடுத்தாங்க.
0: ஓகே ஓகே.
1: பைசன் படமோட தரவு வந்து இவருடைய கதை தான்.
0: அப்படியா?
1: மலர்ச்சி கணேசன் ஒருத்தர் கபடி பிளேயர், இந்திய கபடி பிளேயர்.
0: உங்க ஒரு கதை தான்
1: இப்ப இல்ல. சரி,
0: அதிகமா விளையாடுறது. ஓகே, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன சார்?
1: என்ன மேடம்
0: உங்களுக்கு பிடித்த விளையாட்டு?
1: எனக்கு பிடிச்சது கபடி தான் மேடம்.
0: கபடி
1: பாரம்பரிய விளையாட்டு. கபடி தான் இந்தியா தான்.
0: சரி சரி. ஓகே சார்,
1: கபடி விளையாட்டு தான் நமக்கு அதிக ஆர்வம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.
1: நன்றி.

0: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்துங்க சார்? ஒரு வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கே உங்களோடது. டிஸ்டர்பன்ஸ் ஏரியால இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்க சார், ஒரு மாதிரி மெர்ஜாய் வருது. கொஞ்சம் வெளில வந்து டவர் இருக்கான்னு பாத்துக்கோங்க சார். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஹலோ வணக்கம்.
1: சௌதி ஆண்டனி பேசுறேன் மதுரையில இருந்து. இப்ப கேக்குறீங்களா?
0: ஆ கேக்குது. ஓ நீங்களே தானா? ஓகே,
1: நல்லா
0: நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நாள் உங்கள்கிட்ட பேசி.
0: ஆமா சார், என்ன அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தது? எங்க இருந்தீங்க?
1: ஆக்சுவலி வெளியில தான், மோஸ்ட்லி ஏதோ வெளியில தான் வந்துட்டு இருக்கு. இப்பதான் கார்டன் பண்ணி முடிச்சுட்டு போய்கிட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நிழல் பகுதியில ஆனா ஆக்சுவலி வெளியில, மோஸ்ட்லி வெளியில
0: இருந்தேன் போல இருக்கு.
1: பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு தரணுங்கள, சாலையில ஒரு ஓரமா நிழல் பகுதியில இருந்து தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா உங்க வாய்ஸ் என்ன கேட்டது பட்டு
0: எங்களுக்கு டிராபிக் சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. சொல்லுங்க.
1: டிராபிக் இந்த பப்ளிக் பிளேஸ்ல இருக்கனால, ரோட்ல இருக்கிறதுனால அந்த சவுண்ட்களை, டூ வீலர் இருசக்கர வாகனங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு.
0: சரி சரி, ஓகே. சொல்லுங்க சார், உங்களுடைய ஊர்ல எந்த விளையாட்டு?
1: அதாவது கபடி தான். மதுரையில பாத்தீங்கன்னா
0: கபடி தான் எல்லாருமே கபடி தான் சொல்லிருக்காங்க.
1: இங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களை பாத்தீங்களா, எங்க மீனாட்சி சுந்தரேஸ்வர பட்டணத்துல மோஸ்ட்லி நான் கண் கூட பார்த்த அளவிற்கு கபடி தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ரெண்டாவது கிரிக்கெட் சொல்லலாம். கிரிக்கெட் தான் எங்க பார்த்தாலும் அந்த பேட் மட்டும் எடுத்துக்கிட்டு தான் செல்றதை
0: நான் பாத்திருக்கேன்.
1: கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு. ஆனா சரி, இப்ப படிக்கிற குழந்தைகளை வந்து படிப்படின்னு சொல்லி போட்டு புரிந்து துணிக்க கூடாது. அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லயும் கொஞ்சம் ஆர்வமா கொடுக்கணும். பெற்றோர்களை நம்ம பேரண்ட்ஸ்
0: அது நாம தான் என்கரேஜ் பண்ணுவோம். ஆமா, படிப்பு அந்த லோடே ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு.
1: ஆனா இப்ப படிக்கின்ற பிள்ளைங்களை, ஸ்போர்ட்ஸ் இருக்க பிள்ளைங்களை பாருங்களே, மதிப்பெண்கள் நல்ல பாடங்கள் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆமா, எல்லாமே போட்டு துணிக்கிறதுனால ஒரு இண்டிபெண்டன்ட்
0: மாதிரி
1: கிடைக்கும். மைண்ட் ரிலீஃபா ரிலாக்ஸா இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல விடுங்க, ரிலீஃபா இருக்கும். மைண்ட் ஒரு மைண்ட் விட்டா இருக்கும். அதனால ஒரு மோட்டிவேஷனோட இருப்பாங்க. அதனால எனக்கு என்ன, நான் பெரும்பாலும் மோஸ்ட்லி பார்த்த அளவிற்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்க பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. ஆனாலும் பெண் பிள்ளை இருந்தாலும் அவங்களுக்கு பெற்றோர்கள், எத்தனை பேர் இந்த பெண்கள் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கிறாங்க தெரியுமா? எவ்ரிடே செய்தித்தாளையும் தொலைக்காட்சியிலையும் பார்க்கிறோம். இந்தியா 6 பதக்கங்களை வச்சு முதல் இடத்துல அல்லது இரண்டாவது இடத்துல
0: இருக்காங்க.
1: அந்த செவிகளை கேட்கும் பொழுது எவ்வளவு அந்த தருணங்களை மகிழ்ச்சியா இருக்கு பாத்தீங்களா சௌரி? அதனால நம்ம படிக்கின்ற குழந்தைகள், ஆனாந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் பெண் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அந்த விளையாட்டுகளையே சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணணும் சரி, ஒரு ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான ஒரு ஒரு எடுத்துக்காட்டாவும் அது அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதனால எங்க சுருக்கமாக சொல்லி நிறைய நேர்கள் பிசினஸ் பேசட்டும், சுருக்கமாக சொல்லிக்கொண்டு நான் வாய்ப்பளித்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றி சார். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: கோவை மாவட்டத்துல இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
2: மேடம், எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் தான் அதிகமா விளையாடுறாங்க மேடம்.
0: ஓகே.
2: நேற்று பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அளவுல கிரிக்கெட்ல எங்க மாவட்டம் தான் கோப்பையை வென்றிருக்கு மேடம்.
0: ஓ சூப்பர் சூப்பர்.
2: அதனால எங்க மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகம், நான் பார்த்த அளவுக்கு கிரிக்கெட் தான் எல்லாம் விளையாடுறாங்க மேடம்.
0: உங்க ஊர்ல கிரிக்கெட் தான் ஃபேமஸ். ஓகே, உங்களுக்கு பிடித்த விளையாட்டு எது சார்?
2: எனக்கு பிடித்த கிரிக்கெட் தான் மேடம்.
0: உங்களுக்கும் கிரிக்கெட் தான் பிடிக்கும். ஓகே.
2: ஆமா, எனக்கு கிரிக்கெட் எங்க மேட்ச் இந்தியா ஆடினாலும் போய் மேடம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார் உங்க கருத்துக்கு.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நேர்களை, நிறைய நேயர்கள் ரொம்பவே அழகாக அவங்களுக்கு பிடித்த விளையாட்டு, அவங்க ஊரில் ஃபேமஸான விளையாட்டுகள், அவங்க கிராமத்தில் அவங்க சின்ன வயசில் வளர்ந்த விளையாண்ட விளையாட்டுகள், அப்புறம் விளையாட்டை பற்றின அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணாங்க. இத்துடன் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.

0: சிதம்பரம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1-800-420-2233.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நேர்களை இன்னைக்கு எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ண நேர்கள் எல்லாருக்கும் ODFM சார்பாகவும் எங்களுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை கூறிக்கொண்டு எண்ணங்களின் வணங்கள் நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக பூ திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12 மணி.
1: வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. பனிரெண்டு ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் பிற்பகல் 12:10. ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 1:55 திரைக்கானம் இடம்பெறும். 2:30 மேட்னி டைம். ஒரு பட பாடல்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:45 மாநில செய்திகள் இடம்பெறும். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று பிற்பகல் 3:02 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது, வாடாமலர், நேர் விருப்பம் இடம்பெற கேட்கலாம். 6:10 விளக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் இடம்பெறும். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை இடம்பெறும். எல்னினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று மாலை 4:00 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு இடம்பெறும். 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் இடம்பெறும். 9:30 திரைக்கானம் இடம்பெற கேட்கலாம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, டாக்டர் மண்டபஹா சாரதா அவர்களின் பாட்டு இடம்பெறும். 6:40 பெட்டதகமல படுகமொழி பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் இடம்பெறும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரலில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தேனிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனச புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has left for his four-day visit to Uzbekistan and Kyrgyz Republic this morning. In his departure statement, Mr. Modi expressed confidence that his visit to Uzbekistan and the Kyrgyz Republic will strengthen India's strategic partnerships in Central Asia and deepen the civilizational connect with the region. He said that in recent years, India-Uzbekistan's strategic partnership has seen significant advancement. The Prime Minister said that he is looking forward to having discussions with the President of Uzbekistan, Shavkat Mirziyoyev, on further deepening cooperation in trade and investment, digital connectivity, defence, energy, and on advancing the shared visions of Viksit Bharat and Uzbekistan. The Prime Minister said that at the invitation of President of the Kyrgyz Republic, Sadir Zaparov, he will travel to Bishkek to participate in the 26th SCO summit. Mr. Modi said that he is looking forward to advancing India's vision for the region anchored in security, connectivity and opportunity, and to working with fellow members for a region free from the scourge of terrorism, separatism and extremism, which continue to threaten peace and stability in neighbourhood and beyond. There is considerable discussion about important decisions on cooperation in rare earth minerals during the Prime Minister's visit. In an interview with Akashvani News, Smita Pant, Indian ambassador to Uzbekistan, said that Uzbekistan is rich in natural resources and that Prime Minister Narendra Modi's visit to Tashkent will also discuss investment and technology transfer in the mining and rare earth minerals sector.
1: Several MOUs will be signed, concretizing specific areas of cooperation in the area of culture and many other areas. You will get to know in 2 days' time. There is also strong focus by the leadership of both the countries. Uzbekistan is a resource-rich nation, and our requirements of critical minerals are huge. So I think both sides will also discuss the possibility of having some long-term supply arrangements.
0: The death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 626 this morning, with over 2,000 people remain missing. Police had recovered 233 bodies in Chitwan, 158 in Nawalparasi East, 48 in Gorkha, 47 in Nawalparasi West, 45 in Dhading, 41 in Nuwakot, 31 in Tanahun and 13 in Rasuwa. Search and rescue operations are underway across the affected districts of the Himalayan nation. Officials said that the police are coordinating with residents and other agencies to locate missing people and assist those stranded by the floods. Rescued people are being taken from high-risk areas to safer locations. Additionally, the search and rescue officials are working to clear roads blocked by flood debris and landslides to reopen access and facilitate relief operations. The Ministry of External Affairs yesterday said that 320 Indian nationals remain uncontactable or are reportedly missing following the flash flood tragedy on Wednesday. External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said around 100 people of Indian origin holding other nationalities also remain uncontactable. Addressing the media in New Delhi, Mr. Jaiswal said 63 Indian nationals working at Trishuli 1 hydropower project were rescued from the affected area. Mr. Jaiswal said that on the Chinese side, around 400 Indian nationals are safe and in contact with their families. Mr. Jaiswal said that the government has set up a control room in the Ministry of External Affairs, which is working round the clock. Indraprastha Gas Limited has increased the price of compressed natural gas CNG by 3.89 rupees per kilogram. The new rate came into effect from this morning. Following the revision, CNG in the national capital will now cost 86.98 rupees per kilogram. In Gurugram, the revised price is 92.01 rupees per kilogram, while consumers in Ghaziabad and Noida will have to pay 95.59 rupees per kilogram. Prime Minister Narendra Modi today paid homage to the Indian hockey legend Major Dhyan Chand on the occasion of National Sports Day. In a social media post, Mr. Modi said Major Dhyan Chand's brilliance in Indian hockey continued to inspire generations. India's Velvan Senthil Kumar won the PSA Budapest Squash Open title in Hungary after defeating home favourite Balázs Farkas 3-0 in the final. He had an impressive run to the title, beating world number 18 and Asian Games gold medalist Ian Yao 3-0 in the quarterfinals before overcoming fellow Indian Veer Chotrani 3-2 in the thrilling semi-final. And that is the end of this news bulletin.
2: நிலையத்தில் நேரம் 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8.
3: ஸ்நேகிதியே
4: நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: இது சிநேகிதிகளுக்கான நிகழ்ச்சி. நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு சிநேகிதிகளும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். 9344-9010-8 என்ற எண்ணிற்கும், 9342-9010-8 என்ற எண்ணிற்கும் கால் பபண்ணலாம். புதிய நேயர்கள் 8300-0019-101-8 என்ற எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு, பெண்களாகி நீங்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம பெண்களுக்கு நம்ம சிநேகிதிகளுக்காக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த தகவல்களை எங்க கூட பரிமாறிக்கலாம். சிநேகிதியே நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்பாக இருக்கலாம், மற்ற எந்த விதமான குறிப்புகள், சமையல் குறிப்பு மற்றும் வந்து நிறைய விஷயங்கள், டிப்ஸ் நுணுக்கங்கள் வந்து நிறைய கற்று வச்சிருப்போம் இல்லையா, அந்த அத்தனையுமே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம். சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். நான் உங்கள் சிநேகிதி ஆச்சி ரிபேகா. ஸோ வேகமான இந்த உலகத்தில் பெண்களாகிய நாம் எப்பவுமே வந்துட்டு நம்மளோட உடல் நலனிலும் நம்மளுடைய அழகுலையும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் அக்கறை காட்டுவது நலம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமச்சீரான வலுவான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றினால் மட்டும்தான் இந்த வேகமான உலகத்தில் நம்மளால் எதிர்த்து எல்லா காரியங்களையும், அதாவது வீட்டு வேலைகளானாலும் சரி வெளி வேலைகளானாலும் சரி, இரண்டு பக்கமுமே வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உடல் திறன் கண்டிப்பாக தேவை, அதோட மனத்திறனும் வந்து அதிகமா தேவை அப்படின்னு சொல்லலாம். சோ இது இரண்டுமே நம்மளுக்கு வேணும் அப்படின்னாக்கா நிச்சயமா நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான பெண்மணியா வாழ்வது வந்து அவசியம். அதனால எல்லா விதத்திலயுமே அக்கறை செலுத்துற நாம நம்மளுடைய நலனிலும் நம்மளுடைய மற்ற காரியங்கள் எல்லாத்திலுமே வந்துட்டு அக்கறை செலுத்துவது அவசியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதிவேகமான இந்த உலகத்துல வேகமா பயணிக்கிற நாம வந்துட்டு எல்லா விதத்திலயும் நம்மளுடைய குடும்ப பாதுகாப்போடு நம்மளுடைய பாதுகாப்பையும் அதிகம் வந்து கவனத்துல வைக்கணும். சமச்சீரான உணவை வந்து உண்பதில் வந்து ஆர்வம் செலுத்துகிறவர் இருக்கிற நாம அந்த சமச்சீரான உணவுகளை நாம எடுத்துக்கிறோமா அப்படின்றதா முக்கியமான ஒரு க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. சோ கண்டிப்பா முளைக்கட்டிய தானியங்கள், பயிர் வகைகள் மற்றும் நட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அதிகமா நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 40 இயர்ஸ் வந்து தாண்டிட்டோம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு வந்து அதிக விதமான உடல்ல வந்துட்டு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரியான இதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய உணவு முறைகள்ல நிச்சயமா வந்து நம்ம அக்கறை செலுத்திக்கணும். சோ இந்த குறிப்புகளோட நிகழ்ச்சி இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். பெண்களாகிய நாம எப்போதுமே வந்து முட்டுகளை போன்று மௌனமாக இராமல் மலர்ந்த மலர்களை போன்று சிரித்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். பெண்களாகிய உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான பாடல் பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சிநேகிதி யாரோ இணைப்பில் வராங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
5: மகாதாராவத்திலிருந்து பேசுறேன்.
2: ஓகே, இன்னைக்கு என்ன குறிப்புகளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க?
5: அதாவது மேடம், கத்திரிக்காய் சட்னி.
2: கத்திரிக்காய் சட்னி சொல்லுங்க, எப்படி செய்யலாம்?
5: கத்திரிக்காய தோலை உரிச்சுங்க, நல்ல டேஸ்டா நாட்டு கத்திரிக்காயா வாங்கிக்கோங்க. தோலை நல்லா சீவிருங்க, சீவிட்டு தணல்ல வச்சு நல்லா சுடணும். நல்லா உள்பாகம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா சுடணும்.
2: நெருக்கூடாது, நெருப்பு இல்லையா இல்ல தவால?
5: நல்லா எனக்கு மேடம்
2: எப்படி சுடணும், அது தவாலையா?
5: ஆமாங்க, நெருப்பு அடுப்புலயே சுடலாம்.
2: அடுப்புல சுடலாம், ஓகே.
5: அடுப்புல, ஏன்னா கேஸ் அடுப்புல வேண்டாம், விறகு அடுப்புல சுடலாம். இல்லைன்னா இந்த கறி அடுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல சுடலாம்.
2: சரி,
5: சும்மா அப்படி வச்சு வச்சு எடுக்கணும். தானே உள்பாகம் எல்லாம் சுத்த விறகு, அதை எடுத்துட்டு சாம்பை எடுத்து போட்டுட்டு அதை நல்லா நல்லா ஒரு மத்தில வச்சு இப்படி கடைஞ்சோம்னா இப்படி நல்ல மசிய வந்துரும். அந்த விறகு உப்பு புளி வரமிளகா வேணா வரமிளகா வச்சுக்கலாம், இல்ல பச்சை மிளகாய் அல்சர் இல்லாதவங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம், அல்சர் இருக்கிறவங்க பச்சை மிளகாய் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. வச்சு சட்னிய அரைக்கலாம், கடலை பருப்பு கொஞ்சம் வறுத்து வச்சுட்டு வறுத்துட்டு அதுல கொஞ்சம் கால அதை வச்சு குற குறன்னு அரைக்கணும், ரொம்ப வலுவலுன்னு அரைக்க கூடாது, நல்லா இருக்காது. கொல கொலன்னு அறுத்துக்கலாம், அறுத்துக்கா டேஸ்டா இருக்கும், நல்ல சாப்பாட்டுல போட்டு செஞ்சலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும்.
2: சூப்பர். கத்திரிக்காய் புதுவிதமான சட்னி வந்து நம்ம நேர் சொல்லிருக்காங்க. தேங்க்யூ மேம். ஓகே, கண்டிப்பா வந்துட்டு விதவிதமா சட்னி செய்யறதுல பெண்கள் வந்து கைத்தேறினவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பலவிதமான சட்னி வந்து செய்வோம், பூண்டு சட்னி செய்வோம், கார சட்னி செய்வோம், தேங்காய் சட்னி செய்வோம். ஸோ கத்திரிக்காய் சட்னி நாமளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் வந்துட்டு நிறையா வந்து இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ப்ளஸ் வந்து சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சமையல் குறிப்போடு அந்த நேர் வந்து நம்ம லைனில் வந்து நம்மளுக்காக சொன்னாங்க. ஸோ இன்னும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க நம்ம ஸ்நேகிதிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம், 9344910018 என்ற எண்ணிற்கும், 9342901018 என்ற எண்ணிற்கும் கால் பண்ணலாம், அல்லது 8300019108 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிந்த அழகு குறிப்புகள், சமையல் குறிப்புகள் மற்றும் பலவிதமான நுணுக்கங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா, அதாவது வீடை பராமரிப்பது எப்படி அல்ல, வீட்டில் வந்து நிறைய வேஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம நம் கலர் கலை வண்ணத்தோட வந்து அழகான பொருட்களை வந்து உருவாக்கியிருப்போம். ஸோ அதே எல்லாத்தையுமே நம்ம கூட வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணிக்கலாம்.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: கேட்ட அந்த பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அண்ட் சாதனா சர்க்கம் இவங்களோட குரல் அப்படி இனிமையா கேட்டோம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு என்னதான் நம்ம வந்து அழகு குறிப்பு மற்ற விஷயங்களை வந்து பேசினாலும் ஒரு அழகு கலை நிபுணர் கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து நிச்சயமா நம்மளுக்கு அது வந்து பல விதங்கள்ல வந்து பிரயோஜனமா இருக்கும் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக அழகு கலை நிபுணர் வந்துட்டு அம்புலி அவர்கள் வந்து இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? பெண்கள் வந்து அழகு அப்படின்னும் போதே ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளுக்கு, பெண்களாகிய நமக்கு. ஸோ நம்ம ஸ்கின்னு பிளஸ் ஹேர் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அழகா பியூட்டியா வந்து நம்மளை பராமரிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகளை சொல்லுங்க எங்களுக்காக.
1: அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் முதல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேர் நம்ம வீட்டிலே பண்ணணும்னு வச்சா வாரத்தில் ஒரு நாள் கொஞ்சம் கோகனட் மில்க் அது கூட எக் வயிற்றோட மிக்ஸ் பண்ணி கோல்ட் இல்லாதவங்க கொஞ்சம் கேர்டு போடும். அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்கால்பில் நல்லா மசாஜ் கொடுக்கும். என்னட்டு ஒரு 1 ஹவர் அல்லது ஹாஃப் ஆன் ஹவர்
0: ஓகே.
1: அப்புறம் நல்ல மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்.
0: ஓகே,
1: இது இப்படி வீக்லி பண்ணிட்டு நமக்கு ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கு. ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் ஆகும்,
0: ஸ்டாப் ஆகும்,
1: ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்ட் ஆயிடும் ஹேர்.
0: கோகனட் மில்க் வித் அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணனும்
1: சொன்னீங்க? எக் வைட்,
0: எக் வைட் மட்டும், எல்லோ தேவை இல்ல இல்லையா?
1: எல்லோ வேண்டாம், எல்லோ ரொம்ப ரொம்ப ஸ்வெட் வந்துடும்.
0: ஓகே, இதனால நமக்கு
1: கோல்ட் இருந்து கோல்ட் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கர்டு யூஸ் பண்ணிடலாம்.
0: ஓகே, கர்டும் நம்ம சேர்த்துக்கலாம்.
1: ஆ சரி,
0: ஓகே, ரொம்ப நல்லா வந்து நல்ல ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து எங்களுக்கு ஹேர்க்காக சொன்னீங்க. ஓகே, நம்ம ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசரா அப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஃபேஸ் நம்ம ட்ரை ஸ்கின் ஆனதுண்டே நம்ம பால் ஆட இருக்கு.
0: ஆமா,
1: அதுல ஒரே ஒரு ட்ராப்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து அதுல ஒரு ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ்.
0: ஓகே,
1: லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 மினிட் மசாஜ் கொடுக்கணும். இல்லன்னாக்கா நம்ம வீட்டுல தானே இது இல்லையா பனானா நேந்திரக்காய்
0: நேந்திரப்பழம்
1: அது அது நல்லா மிக்சியில அடிச்சுட்டு அது ஒரு பாய்ச்சி மாதிரி அப்ளை
0: பண்ணிடுறேன்.
1: அது ரொம்ப நல்லா இருக்கும். பின்ன அப்புறம் கண்ணு சுத்த

0: இருக்கும் கரை டார்க் சர்க்கிள்.
1: ஆமா பிளாக் சர்க்கிள் இருக்கு.
0: அதுக்கு நம்ம பொட்டட்டோ ஜூஸ் எடுத்துட்டு கொஞ்சம் காட்டன்ல அது ஒரு 15 மினிட்ஸ் காட்டன்ல வச்சு கண்ணு மேல வச்சா நல்ல ரிசல்ட் இருக்கு.
1: ஓகே. அந்த
0: பட் நம்ம கொஞ்சம் ரெகுலரா பண்ணணும்.
1: அதிகமாயிடுது. காரணம் என்ன, சரியான தூக்கம் வந்து நம்மளுக்கு இருக்கிறது இல்ல.
0: அப்புறம் அந்த மாதிரி இதனால இருக்கும்.
1: ஓகே, அப்ப இத ஃபாலோ பண்ணலாம்.
0: அது ஈஸி தான், இதெல்லாம் வீட்லயே நம்ம பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம்.
1: ஆமா, எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். நம்ம கிட்ட ஈஸியா எப்பொழுதுமே இருக்கும் கிச்சன்ல நம்ம கிட்ட. அதனால அதை வந்து நம்மளுடைய அழகுலயும் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஆமா,
1: ஓகே. வேற ஏதாவது
0: பண்ணுவானுங்க நம்ம ஆக்சுவலி லேடிஸ் மந்த்லி ஒரு ஒன் டே, ஒன் டே மீன்ஸ் ஒரு 2 hours எங்கிலும் பார்லர்ல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியா ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்ல பண்ணுன்னு எடுத்து போய் பெடிக்யூர் மானிக்யூர் காலுக்கு கைக்கு.
1: ஓகே,
0: அது நல்ல நீட்டா இருக்கும் காலு கையில. மோஸ்ட்லி நம்ம காலுதான் எல்லாருமே பாக்கும் ஃபர்ஸ்ட். அப்ப கிராக் ஒன்னும் இல்லாம நல்ல சாஃப்டா இருக்கிறது.
1: ஓகே, அந்த வெடிப்பு எல்லாம் இல்லாம இருக்கும்.
0: வெடிப்பு இல்லாம நல்ல நம்ம பார்லர்ல எல்லாம் நல்ல கிளீனா நீட்டா பண்ணி கொடுக்கும்.
1: ஓகே, இப்ப இந்த வெடிப்புகள் எல்லாம் வருது இல்ல கால்கள்ல, அதுக்கு நம்ம வீட்லயே நம்ம சில விஷயங்களை வந்து எப்படி எல்லாம் நம்ம அதை வந்து அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்?
0: அது நீங்க வீட்டில் இருக்கிற ஏது ஷாம்பு ஆயாலும் ஓகே. அந்த ஷாம்பு கொஞ்சம் சூடு தண்ணியில போட்டு கொஞ்சம் சால்ட் லெமன் ஜூஸ்
1: ஓகே
0: இது போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்க ஒரு ஸ்க்ரேப்பர் ஏதாவது வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் வேணே பண்ணியாலும் போடும்.
1: பெண்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து முடியில இருந்து நம்மளுடைய கால்கள் வரையிலையும் வந்துட்டு எப்படி எல்லாம் நம்ம வந்து அழகா வச்சுக்கலாம், அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் வந்து எங்க கூட ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சியில இணைந்ததற்காக வாழ்த்துக்களையும் ஓடிஎஃப்எம் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மேம். ஓகே, இன்னைக்கு நம்ம கூட அழகு கலை நிபுணர் அம்புலி அவர்கள் வந்துட்டு நிறைய குறிப்புகள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணாங்க இல்லையா. நம்மளுடைய முடிகள் பராமரிப்பதுலேருந்து நம்மளுடைய முகம் ஃபேஸை வந்து எப்படி மாய்ஸ்சரைசராக வந்து வச்சுக்கலாம், அதோட பாத வெடிப்புகளை வந்து எப்படி வந்து கியூர் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து சொன்னாங்க. ஸோ இதே வந்து கண்டிப்பாக பெண்களாகிய நாம் வந்து நம்ம நலனில் நம்மளுடைய அழகுலையும் சரி சிறிதளவு அக்கறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒரு கான்ஃபிடென்ஸோட நம்மளோட வேலைகளை வந்து தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும். நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலையும் கேட்டுட்டு வந்தாலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: சூப்பரான பாடல் கேட்டோம். சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் அண்ட் சுஜாதா இவங்களோட வாய்ஸ்ல அந்த பாடல் வரிகள் எல்லாமே நிச்சயமா நம்ம வந்து நல்ல உன்னரிப்பா கவனிச்சிருந்தோம்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒவ்வொரு பழங்களோடைய நிறங்கள், சுவைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல வந்து அதிகமா வந்திருக்கு. சோ பெண்களும் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய முகமும் சரி, நம்மளுடைய கண்ணங்கள் சரி, கண்கள் சரி, அத்தனையும் வந்து ஒரு அழகு மிகுந்ததா இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய உணவுல வந்து அக்கறை எடுத்துக்கணும்னு சொல்றதுதான் உண்மையான விஷயம். சோ பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் மற்றும் தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள், நார்ச்சத்து நிறைந்த அத்தனை உணவுகளையும் கண்டிப்பா நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பேலன்ஸ் டயட் அப்படிங்கறத வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு செய்யறதோட மட்டும் இல்லாம நாமளும் அதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நிச்சயமா வந்துட்டு ஆரோக்கியமானவர்களா, அழகானவர்களா, தன்னம்பிக்கையோட நம்மளால வாழ முடியும். நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, யாருங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சாந்தா பேசுறேங்க மேம்.
0: சாந்தா மேம், சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அனைவரும்
0: நலமா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன குறிப்புகள் இன்னைக்கு எங்களுக்கு?
1: இன்னைக்கு தலைக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சறோம் இல்லீங்களா மேம்? இந்த பிள்ளைங்கள்லாம் இப்ப பாருங்க, அந்த ஃப்ரீ ஏர்ன்னு விட்டுட்டு போயிடுறாங்க மேம். தலைக்கு எண்ணெயே வைக்கிறது இல்லீங்களா மேம்? அந்த தலைங்களுக்கு இந்த சூடு நல்லா இறங்கிறது மேடுங்க. இந்த தேங்காய் எண்ணெய், பச்சை தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது பதிலாங்க மேம், இந்த நம்ம ஆளுவேரா இல, கருவேப்பில, கொஞ்சம் நைட்டே கொஞ்சம் ஊற வச்ச வெந்தயங்க மேம்,
0: அப்புறம்
1: சின்ன வெங்காயம். இந்த ஊர்ல நமக்கு மருதாணி கிடைக்காதுங்க மேம், மருதாணி இருந்தா அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மரிக்கொழுந்து, கற்பூர வள்ளி இலை, எல்லாத்திலுமே மிக்சியில போட்டு நல்லா அரைச்சுக்கணுங்க மேம். அரைச்சிட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் காய்ச்சிக்கும் போது அந்த தண்ணியோட அப்படியே அதையே ஊத்திடணும் மேம். அந்த எண்ணெயோட
0: இதை ஊத்திக்கலாம்.
1: நல்லா, ஆமாங்க மேம், நல்லா கலரி கலரி நல்லா கொதிச்சா மேம் அந்த கிரீன் கலர், ஒரு லைட் கிரீனா கிடைக்குங்க மேம் அந்த தேங்காய்
0: எண்ணெய்.
1: இந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு அப்படியே அரைச்சு போட்டு கலக்கிட்டுங்க மேம். கொதிக்க வச்சு இறக்கி ஆறுன பின்ன மேம் வடிகட்டி எடுத்தோம்னா அந்த ஒரு பாத்திரத்துல அடைச்சு வச்சா மேம் அந்த தேங்காய் அவ்வளவு வாசனையாவும் இருக்குங்க மேம், நல்லா தலைக்கு தேச்சா குழு குழு குழுன்னு இருக்கும் மேம். அந்த வடிகட்டினதை அப்படியே புளிஞ்சு எடுத்துட்டு எல்லாம் கொட்டிடணும் மேம் அடி.

0: வீட்டுல அந்த வேஸ்டே நிக்காதுங்க மேம்.
1: அப்போ
0: ரெண்டு மாசத்துக்கு அப்படியே வச்சு தேய்க்கலாம் மேம். ஒரு 2 கிலோ தேங்காய் காய்ச்சி வச்சு அந்த மாதிரி செஞ்சா தலை நல்லா குழு குழு இருக்குமா, முடியும் நல்லா கருப்பா இருக்குமா, இளம் நிற வராதுங்க மேம்.
1: ஓகே, ரொம்ப
0: பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையான ஒரு குறிப்பு வந்து சொல்லிருக்கீங்க, முயற்சி செய்யலாம். நன்றி,
0: தேங்க்யூ மேம்.
1: ஓகே, அடுத்த ஒரு நேயர் கூட இணைப்புல இருக்காங்க. ஸ்நேகிதி யாருங்கன்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோலப்பள்ளி இருந்து மங்களம்மா பேசுறேன்.
1: மங்களம்மா சொல்லுங்க, இன்னைக்கு என்ன குறிப்பு எங்களுக்காக வச்சிருக்கீங்க?
2: இன்னைக்கு வந்து இந்த மூடி நரைச்சு போயிருது இல்ல, உங்களுக்கு இந்த வெடி போல எல்லாம் இருக்குல்ல,
1: நீங்க
2: பாருங்க ஒரு செடி முளைக்கும், நீர் பரம்பின்னு சொல்லுவாங்க.
1: நீர் பரம்பி?
2: நீர் பரம்பி.
1: ஓகே,
2: அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், சின்ன சின்ன சின்ன கடுகு பறிச்சுட்டுதான் இருக்கு இலையே. அந்த இலையெல்லாம் நல்லா அந்த அதை அப்படியே பறிச்சு தண்ணியில போட்டு நல்லா கழுகிட்டு மருதாணி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில போட்டு இல்லைன்னா அம்மியில வச்சு நல்லா அரைச்சிட்டு நல்ல பரம்பு செக்குல வாங்கிட்டு வந்தேன் நல்லெண்ணு. இந்த இது அப்படியே அதை அரைச்சி ஒரு கிளாஸ் நல்லெண்ணெய் ஊத்துனா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா காய்ச்சணுமா.
1: தண்ணியும் ஊத்திக்கணுமா?
2: தண்ணி ஊத்திட்டு ஒரு கிளாஸ் இது அரைச்சு பாத்திரத்துல போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துனா அதே அளவுக்கு ஒரு கிளாஸ் நல்லெண்ணெய் ஊத்தணும். ஊத்தி நல்லா காய்ச்சிடணுமா. நல்லா காய்ச்சி எடுத்து தலைக்கு தேய்ச்சோம்னா இந்த உங்கள மாதிரி சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல மஞ்சள் முகத்துக்கு போடுற மஞ்சள் பொடி பாருங்க, முகத்துக்கு போடுற மஞ்சள் கோபுர மஞ்சள் அது கொஞ்சம் ஒரு மிளகு அரை பகுதி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு அடுத்து வச்சோம்னா உருகும்ல, உருகும் போது அதுல அதோட சேர்த்து தேங்காய் கொஞ்சம் ஊத்தணும். ஊத்திட்டு அது அது கூடவே இந்த மஞ்சள் பொடியும் போடணும். போட்டுட்டு இந்த பான்ஸ் பவுடர்ல கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டா போதும். நல்லா ஒரு ஒரு இது வச்சு ஒரு குச்சோ இல்லையோ ஒரு கம்பி வச்சு நல்லா கலக்கணும். அது நல்லா கொதிச்சு அப்படியே எல்லாம் ஒன்னா கலந்து வரும்போது நல்ல ஒரு மணமும் வரும் அந்த பவுடரோட மணம். அப்படியே இறக்கி வச்சுட்டு அதை எப்ப நமக்கு தேவையோ அப்ப எல்லாம் எடுத்து முகத்தை போட்டோம், முகமும் பல பலன்றதுக்கும் நல்லா இருக்கும். அப்படியே இந்த மஞ்சள் பொடிக்கும் அதுக்கும் முகம் வந்து நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
1: ஓகே, ரொம்ப அழகா வந்து எங்க கூட தொடர்பு கொண்டு குறிப்புகளை சொன்னதற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நன்றிப்பா, நன்றிப்பா.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சிநேகிதிய நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சிநேகிதிய நிகழ்ச்சியில நிறைய சிநேகிதிகள் கலந்து கொண்டு நிறைய தகவல்கள், ரொம்ப அழகு குறிப்புகளை வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க. முடிகளை பராமரிப்பது எப்படி, அந்த இளநரை தடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை சிநேகிதிகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம கூட இணைப்புல வந்த அழகு கலை நிபுணர் அவங்களுக்கும் வந்து ஒரு நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நிச்சயமா பெண்களாகிய நாம நம்மளுடைய நலன்ல அக்கறை எடுத்துக்கொள்வோம், நலமுடன் வாழ்வோம்.

0: இதுவரை கேட்டது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது நான் உங்கள் ஆட்சி ரெபேகா.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தவுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே 3வது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு ₹8.92 உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பண்ணிருக்கோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இதுவரைக்கும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்களாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவராக இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒன்னு இருக்கு, அதாவது புதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிற அவங்க 3 மந்த்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம். நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம். நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்.

0: பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல் நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பெமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்ஷுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: ஃபேம் இந்தியா 2ம் கட்ட திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய நவீன உலகில் காற்று மாசுபாடு, காலநிலை மாற்றம் மற்றும் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலை உயர்வு ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மக்களின் ஆரோக்கியத்திற்கும் பெரும் சவால்களாக உருவெடுத்துள்ளன. கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து நாட்டின் போக்குவரத்து துறையை பசுமை போக்குவரத்தாக மாற்ற வேண்டியது காலத்தின் அவசியமாகும். இந்த இலக்கை அடையும் நோக்கில் மின்சார மற்றும் கலப்பின வாகனங்களின் பயன்பாட்டை வேகப்படுத்தவும் அவற்றுக்கான உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கவும் மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் ஃபேம் இந்தியா 2ம் கட்ட திட்டம். ஃபேம் இந்தியா திட்டத்தின் முதல் கட்ட வெற்றிக்கு பிறகு 2019 April 1 அன்று 3 ஆண்டுகளுக்காக தொடங்கப்பட்ட 2ம் கட்ட திட்டம் அதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு 2024 வரை நீட்டிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசால் 10,000 கோடி நிதி நேரடியாக ஒதுக்கப்பட்டது. மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு நேரடி மானியம் வழங்குதல் மற்றும் நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் உள்கட்டமைப்பை அமைத்தல், இந்தியாவில் தயாரிக்கப்படும் மின்சார வாகனங்களில் உள்நாட்டு உதிரி பாகங்கள் பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவதன் மூலம் இந்தியாவில் தயாரிப்போம் இயக்கத்தை இத்திட்டம் பலப்படுத்தியது. இத்திட்டம் தனிநபர் மற்றும் பொது போக்குவரத்து பயன்பாட்டிற்காக பல்வேறு வாகன பிரிவுகளுக்கு பெருமளவிலான மானிய உதவிகளை வழங்கியது. நாட்டின் அதிகப்படியான இருசக்கர வாகன பயன்பாட்டை கருத்தில் கொண்டு சுமார் 10 லட்சம் இருசக்கர மின்சார வாகனங்களுக்கு பேட்டரி திறனின் அடிப்படையில் மானியம் வழங்கப்பட்டது. வர்த்தக பயன்பாட்டில் உள்ள சுமார் 5,50,000 மின்சார ஆட்டோக்கள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டது. டாக்ஸி மற்றும் வணிக பயன்பாட்டிற்காக சுமார் 55,000 மின்சார கார்களுக்கு நேரடி மானியம் வழங்கப்பட்டது. சுமார் 7,090 மின்சார பேருந்துகளுக்கு மத்திய அரசு மூலதன மானிய உதவிகளை வழங்கியது. மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்க சார்ஜிங் வசதிகள் மிகவும் அவசியமாகும். அதனை பூர்த்தி செய்ய இத்திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. 1,000 கோடிக்கும் அதிகமான செலவில் தேசிய நெடுஞ்சாலைகள், எக்ஸ்பிரஸ் வேகள் மற்றும் முக்கிய பெருநகரங்களில் சுமார் 2,000-7,000 அதிகமான அதிவேக பொது சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்பட்டன. நாட்டின் முக்கிய பொதுத்துறை எரிபொருள் விற்பனை நிலையங்களில் 1,000கணக்கான சார்ஜிங் பாயிண்டுகள் நிறுவ நிதியுதவி வழங்கப்பட்டது. இறக்குமதி செய்யப்படும் லித்தியம் அயன் பேட்டரிகளுக்கு பதிலாக உள்நாட்டிலேயே பேட்டரிகள் மற்றும் மோட்டார்கள் தயாரிப்பதை ஊக்குவித்து இந்திய வாகன உற்பத்தி துறைக்கு மாபெரும் தற்சார்பை அளித்தது. ஃபேம் இந்தியா 2ம் கட்ட திட்டம் நாட்டின் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதாரத்தில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. இத்திட்டத்தின் மூலம் 15 லட்சத்திற்கும் அதிகமான மின்சார வாகனங்கள் மானிய உதவிகளை பெற்று சாலைகளில் இயங்கி வருகின்றன. லட்சக்கணக்கான டன் பசுமை குடில் வாயுக்கள் காற்றில் கலப்பது தடுக்கப்பட்டு நகர்ப்புற காற்றின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் பயன்பாடு குறைக்கப்பட்டு நாட்டின் அந்நிய செலாவணி மிச்சமாக்கியுள்ளது. மத்திய அரசால் 2024 கொண்டுவரப்பட்ட PME டிரைவ் போன்ற அடுத்த கட்ட பசுமை இயக்கங்களுக்கு வலுவான அஸ்திவாரமாக அமைந்தது. மத்திய கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் ஃபேம் இந்தியா 2ம் கட்ட திட்டம் இந்தியாவில் மின்சார வாகன புரட்சியை தொடங்கி வைத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாகும். மின்சார வாகனங்களை பயன்படுத்துவோம், காற்றில் நச்சை தவிர்ப்போம், தூய்மையான பசுமையான வளமான புதிய பாரதத்தை உருவாக்குவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை ஃபேம் இந்தியா 2ம் கட்ட திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.

0: கேட்ட இந்த மலையாள மொழி பாடல் அன்பர் திரைப்படத்தில் வந்து ஸ்ரேயா கோஷல் அண்ட் நடேஷ் ஐயர் இவங்களோட குரல்ல ஒலித்தது கோபி சுந்தர் அவர்களின் இசையில்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

கேட்ட இந்தி மொழி பாடல் பிலிம்ஃபேர் 90s திரைப்படத்திலிருந்து லக்கி ஹலி அவர்களின் குரலில் ஒலித்தது. நிலையத்தில் நேரம் 1:37. உங்கள் ஊட்டியஃபம் 101.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் பயணமாக இன்று புறப்பட்டார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த பயணத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பரவலாக்கப்பட்ட கொள்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு கட்டமைப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். கிர்கிஸ்தான் பிஷக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றும் பிரதமர் உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்ட செய்தியில் இந்திய தடகள விளையாட்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தினார். முன்னதாக வாரந்தோறும் ஆடுகளத்தில் 1 மணி நேரம் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் வலுவான ஒருங்கிணைந்த விளையாட்டு கட்டமைப்பை உறுதி செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் ஆளுமையை அதிகரித்து மிகப்பெரும் வெற்றிகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கூறிய அவர், உலகளாவிய விளையாட்டு மையமாக இந்தியாவை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக், செமி கண்டக்டர், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். கடுமையான பயிற்சி மற்றும் இடைவிடாத முயற்சியின் மூலம் தங்களது இலக்குகளை எட்ட முடியும் என கூறிய அவர், மாணாக்கர் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பிற்கான உயர்ந்த குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்றார். உலகின் வேகமான பொருளாதார சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத் தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் பொறுப்புமிக்க இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லில் இன்று நடைபெறும் G20 நிதி மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிதி விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626ஆக அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திரிசூலி 1 நீர்மின் நிலைய திட்டப்பணிகளில் ஈடுபட்டிருந்த 63 இந்தியர்கள் உட்பட சீன எல்லைப்பகுதியில் 400 இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், காணாமல் போன எஞ்சியவர்களை தேடும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 39 தமிழர்கள் திபெத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும், இவர்கள் நாளை மறுநாள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து 3ஆம் கட்டமாக 10 டன் நிவாரணப் பொருட்களுடன் சிறப்பு விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. நேபாள துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக ஈரோடில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆராய விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார்.
1: வறட்சி என்பது செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகுதான். செய்கின்ற பயிர்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து, நெற்பயிராக இருந்தால் அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பயிருடைய தன்மைகள் என்ன, நிலத்தின் தன்மை, மண்ணின் சாயல், ஈரப்பசைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஆங்காங்கே செல்லும். அதுவரையிலும் குறுகை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்காக வேளாண்மை துறையின் மூலமாக என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
0: அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137வது முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன்யார் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். அனைத்து தலைமை மருத்துவமனைகளும் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், மருத்துவர்கள், செவிலியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் 3 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது, மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது, அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கவுண்ட் துவக்க வேண்டும்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பேராலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்திருவிழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2300 காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், தங்குமிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 7ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி துணி வகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் மரச்சிலைகள், பொம்மைகள், குடம், விளக்குகள், அலங்கார பொருட்கள், கைத்தறி சேலைகள், துண்டுகள், பாரம்பரிய ஆடைகள், குத்துவிளக்கு, அகழ் விளக்கு, ஓவிய வகைகள், சணல் கைப்பைகள், இயற்கை நார்பொருட்கள், மூலிகை சார்ந்த கைவினைப் பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் EKYC கைரேகை பதிவு முகாம் இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை வென்றது. தாய்பேயில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் நிதின்குமார் இணை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 1:55.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: நீலமலை நேரம். நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

I'm gonna go to the hospital.

ஐயன மலை அரிச மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடே. ஐயன மலை அரிச மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடே. குச்சமலை குடகு மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலை மங்க நாடே. குச்சமலை குடகு மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி.

0: மலையமல் மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மரமங்க நாடே.
1: மலையமல் மலை எங்க மலை நாடு, எங்க மலை நாடு தம்பி மரமங்க நாடே.
0: ஐயப்ப மலையமல் மலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மரமங்க நாடே.
1: மலையமல் மலை எங்க மலை நாடு, எங்க மலை நாடு தம்பி மரமங்க நாடு.
0: பரமசிவன் குடியிருப்பான் எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மரமங்க நாடு.
1: பரமசிவன்
0: பரமசிவன் குடியிருப்பான் எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலமங்க நாடே. வெள்ளி மலை வெளிச்சமலை எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலமங்க நாடே.

0: மலைநாடு தம்பி மலமங்க
1: நாடு
0: மலை புண்ணுமலை எங்க மலை நாடு எங்க மலை நாடு தம்பி மலமங்க நாடு
1: தம்பி மலமங்க நாடு
0: பரமசிவன் குடி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 2:30. நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். இன்றைய மேட்னி டைம் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. கும்கி திரைப்படத்திலிருந்து ஸ்டேடியம் வித் ஊட்டி FM 101.8.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டுக்கோம். கும்கி திரைப்படத்திலேருந்து இன்றைக்கு மேட்னி டைம் நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு பட பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் கும்கி திரைப்படத்திலேருந்து அடுத்த பாடலும் வந்துட்டு வரப்போது, தொடர்ந்து கேட்கலாம்.

உங்கள் ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேக்னி டைம். இன்றைய மேக்னி டைம்ல கும்கி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். கேட்ட அந்த பாடல் கூட ரஞ்சித் அண்ட் ஸ்ரேயா கோஷல் இவங்களோட இனிமையான குரல்ல இமானோட இசையில ஒலிக்க கேட்டோம்.

0: நீங்கள் இதுவரை மேட்னி டைமில் கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

0: 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: கருப்பூர் 5 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் பார்வுட் 4 சென்டிமீட்டர், தேவாலா நத்தம் மங்களபுரம் 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் எமரால்ட் சின்னக்கல்லார் பன்ருட்டி அவலாஞ்சி அறந்தாங்கி மேல்கூடலூர் மானாமதுரை சோலையார் புதுச்சேரி AWS புதுச்சேரி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் நாகுடி கூடலூர் பஜார் வானமாதேவி கடலூர் உபாசி TRFAWS சிறுவாணி அடிவாரம் ஓமலூர் SRC குடிதாங்கி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை மேல்பவானி சந்தியூர் KVK AWS வால்பாறை PAP தம்மம்பட்டி சங்கராபுரம் ஆலங்குடி வால்பாறை PTO மேட்டூர் AWS ஓசூர் கங்கவல்லி எடப்பாடி அம்மாப்பேட்டை பயணியர் விடுதி சிவகங்கை பணப்பாக்கம் வால்பாறை தாலுகா அலுவலகம் சாம்ராஜ் எஸ்டேட் KCS மில் கடவனூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம்: கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல்: தஞ்சாவூர், திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக மிக அதிகம். கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகம். தஞ்சாவூர், திண்டுக்கல், சென்னை, நீலகிரி, கடலூர், தருமபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 31ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் தேதி வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு: இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை: தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 3 மணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். கொண்டு வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றார். தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி தேசிய கொடியை மேலும் உயரத்தில் பறக்கச் செய்ய தேசிய விளையாட்டு தினத்தில் வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். CNG விலை 1 கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில்

இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரண் சன்சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர் தெரிவித்த பாடல்களின் தொகுப்பை தான் கேட்டு ரசிக்க போறீங்க. அந்த வகையில இன்னைக்கு 1 hour சூப்பரான பாடல்களை தேர்வு செஞ்சு நமக்கு அனுப்பியிருக்காரு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த சத்யநாராயணன்.

ஓகே, அவர் மனசுக்கு பிடிச்ச புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், நிறைய பாடல்களை ஒரு மிக்சியில போட்டு அரைச்ச மாதிரி சூப்பரான பாடல்களை நமக்கு எழுதி அனுப்பியிருக்காரு. அந்த வகையில முதல் பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கணவனே கண் கண்ட தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

டி என் ராமையதாசின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஏ எம் ராஜா ஜிக்கி இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது குலை பகவலி திரைப்படத்தில் இருந்து. இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சத்யநாராயணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஓகே நேர்களே, உங்க விருப்ப பாடல்களும் நம்ம உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில இடம்பெறணுமா? அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க விருப்ப பாடல்களின் தொகுப்ப பாடல் மற்றும் இடம்பெற்ற திரைப்படம் ஆகிய விவரங்களை அழக எழுதி நிலை இயக்குனர் உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதி அகில இந்திய வானொலி நிலையம் பிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் 643002 என்ற அஞ்சல் முகவரிக்கோ அல்லது ஊட்டியப்பம் 101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம். ஓகே நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம் அடுத்த பாடல், பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

ஓகே, இன்னைக்கு உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் சத்யநாராயணன் அவர்களின் விருப்ப பாடல்கள் ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. அந்த வகையில அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கலாம், கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து.

ஊட்டியம் 101.8 உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 3:25.

0: மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கு இணைந்து பாடிய பாடல் அது. ஓகே, இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சிக்கு பாடல்களை அழகா தொகுத்து எழுதி அனுப்பின சத்யநாராயணன் நம்ம கூட லைன்ல இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: ரஜினி
0: சார் சொல்ற மாதிரிதான், எப்ப வரும் எப்படி வரும் சொல்ல முடியாது, வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருச்சு. உங்க
1: அதுக்கு முதல்ல உங்க நிலைய இயக்குனருக்கும் உங்களுக்கும் மற்ற அறிவிப்பாளருக்கும் டெக்னிக்கல் டீம் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி, கோடான கோடி நன்றிகள்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. எப்படி பாடல் தேர்வெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, எப்படி எனக்கு தெரிஞ்சு?
1: அதாவது ஒரு இலையில வந்து ஒருத்தருக்கு வந்து ஜிலேபி பிடிக்கும், ஒருத்தருக்கு ஜாங்கிரி பிடிக்கும், ஒரு லட்டு பிடிக்கும், மைசூர் பாக் பிடிக்கும். அனைவருக்குமே சந்தோஷப்படுத்தணும், அனைவருமே திருப்திப்படுத்தணும்ங்கிறதுக்காக தான் பழைய பாடல் புது பாடல்
0: அதுதான் எம்ஜிஆர் பாடல் பாடல்கள் இருக்கு இல்லையா, அது எப்படி ரசிக்கிறீங்க?
1: என்ன
0: வித்தியாசம் பாக்குறீங்க? எப்படியும் புடிச்ச பாட்டு கேக்குறீங்க, ஆனா மொத்த ஒரு தொகுப்பா உங்க பாடல்கள் வரும்போது உங்க உணர்வு எப்படி இருக்கு?
1: சொல்லுங்க. நான் இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நீங்கள் கேட்ட நினைத்தால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிவிப்பாளர் கார்த்திக் சார் கிட்ட பேசினேன்.
0: சரி, சரிங்க.
1: அதுக்கப்புறம் அஞ்சு நாளா நானும் லைன் ட்ரை பண்றேன், எனக்கு லைனே கிடைக்கல.
0: ரொம்ப பிஸியா இருக்கு இல்லையா? ஓகே, ஓகே.
1: பிஸியா இருக்கு, நேயர்கள் பாட்டு கேட்கறாங்க, பட் அதுல கேட்டு மயில் உற்சாகம் அடைகிறேன்.
0: ஓகே, ஓகே.
1: அதே சமயத்துல நம்ம பாட்டு ஒரு மணி நேரம் போகுதுன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு உற்சாகம் பாருங்க, வானத்துக்கு பூமிக்கு நான் குதிக்கிறேன்.
0: ஒரு வாரம் கேட்காதது மொத்தமா சேர்த்து கேட்ட மாதிரி இல்லையா?
1: நீதிமன்றத்தில் எப்படி அந்த தெராசு தட்டு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நீங்க நேயர்களை தொகுப்பு தேர்ந்தெடுத்து அந்த பாடல் போடுறீங்க வார வாரம், அதுதான் உற்சாகம் உண்மையிலேயே.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உள்ளம் கவர்ந்த பாடல்கள். நேர்களே, உங்க விருப்ப பாடல்களும் நம்ம உள்ளம் கவர்ந்த பாடல் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப உங்க விருப்ப பாடல்களின் தொகுப்பு, பாடல் மற்றும் இடம்பெற்ற திரைப்படம் ஆகிய விவரங்களை எழுதி நிலை இயக்குனர், உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட், உதகமண்டலம் 643006 என்ற அஞ்சல் முகவரிக்கோ அல்லது ஊட்டி எஃப்எம் 101.8@gmail.com என்ற மின்

அஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் சத்யநாராயணன் அவர்களின் விருப்ப பாடல்களை தான் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு வரோம். அந்த வகையில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திலிருந்து.

பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் ஒலித்தது தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிடித்த பாடல். இனி கடிதங்களின் வழியாகவும் விருப்ப பாடல்களை தொகுத்து எழுதி அனுப்பலாம். பாடலும் பாடல் பிடித்தமைக்கான காரணத்தையும் குறிப்பிட்டு நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதி, ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற அஞ்சல் முகவரிக்கோ, 101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு இன்னைக்கு சூப்பரா நம்ம வந்து வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில வந்து இணைய போறோம். நான் உங்கள் ஆர்ஜி ரெபேக்கா அண்ட் ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டுல விளையாடணும்னு நினைக்கிற நேயர்கள் வந்துட்டு உள்ளூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 9344909108 என்ற எண்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். வெளியூர் நேயர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா 9342909108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும், நானும் எதிரும் புதிரும்ல விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உடனே கால் பண்ணலாம் 8300019108.
1: ஓகே, ஒரு சூப்பரான சனிக்கிழமை ஈவினிங். சனிக்கிழமை ஈவினிங்னாலே ஒரு ஜாலி மூட் தான் இல்லையா?
0: கண்டிப்பா,
1: ஏன்னா எல்லாருக்கும் நாளைக்கு லீவ் இருக்கும். ஓகே, ரொம்ப ரிலாக்ஸ் ஆன டைம்னே சொல்லலாம், ஸ்கூல் டைம்ல இருந்தே இல்லையா?
0: கண்டிப்பா, அந்த சனிக்கிழமை வந்துருச்சுனாலே வந்துட்டு ஃபுல் டே ரிலாக்ஸ் மூட் தான் இருக்கும். அது ஈவினிங் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ரிலாக்ஸ்
1: என்னன்னா நல்லா தூங்கலாம் நாளைக்கு ஒரு நாள் இல்லையா?
0: அது ஒண்ணுதான் மைண்ட்ல இருக்கும் சதீஷ், எப்ப தூங்க போறோம் எப்ப வந்து ரிலாக்ஸ் ஆக போறோம்ன்றதுதான் மைண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிஸியா ஓடிட்டு இருக்கோம் எல்லாருமே,
1: வாரம் ஃபுல்லா ஓடுறோமே இல்லையா? ஓகே, முதல் நேயர் வந்துட்டு பேசிடலாமா?
0: கண்டிப்பா பேசிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஓகே, நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம், பேர் சொல்லிருங்க.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன். நிலையத்துல எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: ஓகே, இன்னைக்கு வந்துட்டு வார்த்தை விளையாட்டுல ரெடியா வந்திருக்கீங்க, என்ன ஈஸியா கொடுத்துடலாமா டஃபா கொடுத்துடலாமா உங்களுக்கு?
2: உங்க விருப்பம்.
0: எங்க விருப்பம், எது கொடுத்தாலும் நான் விளையாடுவேன் அப்படிதானே? ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு முதல் என்ன விளையாட்டு அப்படின்னாக்கா ரெண்டு வாக்கியங்கள் வந்து சொல்லப்படும், ஓகேவா? ரெண்டு சென்டென்ஸ், அந்த ரெண்டு சென்டென்ஸ்லயுமே வந்து ஒரு விடை மறைஞ்சிருக்கு, ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்ல போறேன்னா அதை கவனமா கேளுங்க, அதற்குரிய பதிலும் சரி இரண்டாவது சென்டென்ஸ்க்குரிய பதிலும் சரி அதுல விடையா இருக்கும். உங்களுக்கான கேள்வி, வயலுக்கு, ஆமா, அந்த ரெண்டு வாக்கியத்திலயும் வந்து இப்ப சென்டென்ஸ்லயும் வந்து விடை மறைஞ்சிருக்கு,
2: ஒரே விடையா இருக்கு.
0: ஒரே விடை,
2: சரிங்களா?
0: டக்குன்னு சொல்லணும், யோசிக்க கூடாது, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ஓகேவா? வயலுக்கு பாய்ச்சுவது, கண் கலங்கும் போது வருவது.
1: ஓகே, ஒரு கேள்வி தானா?
0: ஒரே கேள்வி தான், ரெண்டுக்கும் ஒரே பதில்.
1: சூப்பர், கைத்தட்டல் கொடுத்துடலாமா அவருக்கு?
2: ஆமா, நன்றி நன்றி.
3: சூப்பர்,
0: இடமிருந்து வலம் வரக்கூடிய வார்த்தை, ஓகேவா? லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், எப்படி படிச்சாலுமே சரி ஒரே மாதிரி நம்மளுக்கு வரும்.
1: தாத்தா, அந்த மாதிரி. அடுத்த நேயர் வந்துட்டு அவர்கிட்ட இதை கேட்டுக்கலாமா? ஓகே, வணக்கம்.
0: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு என்ன தெரியுமா? கேட்டிங்களா?
4: விசடகவி.
0: ஆ,
4: மலையாளம், இங்கிலீஷ், ஆங்கிலத்துல மலையாளம்.
0: ஆ,
4: தேர் வருதே.
0: ஆ,
4: அப்புறம் தாத்தா.
0: ஆ,
4: பாப்பா.
0: ஆ,
4: மாமா.
3: சூப்பரம்ப.
1: ஓகே, அஞ்சுக்கு மேலேயே சொல்லிட்டாங்க,
0: நிறைய சொல்லிட்டாங்க, அதாவது கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டாங்க.
1: ஐயோ, பயங்கர, நீங்க சூப்பர், நீங்க
4: நன்றி.
1: தேங்க்யூ, அடுத்ததுக்கு நன்றிங்க. ரொம்ப ஈஸியா கேட்டீங்களா? என்ன
0: ரொம்ப ஈஸியெல்லாம் இல்ல, இதெல்லாம் யோசிக்கணும் சதீஷ், மூளை கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அதாவது நம்ம எப்படி படிச்சாலும் ஒரே மாதிரி வரணும்.
1: அப்படி இன்னும் கொஞ்சம் டஃப்பா கேட்கலாம் போல, கேள்வி
0: டஃப்பா கேட்டுருவோமா? அடுத்து
1: பாடலுக்குள்ள நம்ம க்வெஸ்சன் ரெடி பண்ணிடலாமா?
0: கண்டிப்பா, அடுத்து டஃப்பான கேள்வி தான்.
1: கண்டிப்பா, முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கில்லி திரைப்படத்துல இருந்து.
5: Doom, shuck, doom, doom, doom, shuck.

0: இணையத்தில் நேரம் 4:09 ஆயிடுச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு வந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம். சோ முதல் வந்த இரண்டு நேயர்களும் சரி ரொம்ப அழகா வந்துட்டு டக்குன்னு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ இன்னும் நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344109108 என்று எண்ணிருக்கு. வெளியூர் நேயர்கள் 9342909108 என்று எண்ணிருக்கு தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் 8300109108 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல அப்படி சூப்பரா விளையாட போறீங்க. எதிரும் புதிரும்ல வந்துட்டு சமையா கேட்டுட்டு இருக்கோம். சோ அடுத்து வந்து உங்களுக்கான கேம்ஸ் வந்து ரெடியா காத்துட்டு இருக்கு இல்லையா சதீஷ்?
1: ஆமா, என்ன கேள்வின்னு சொல்லணும் ஒருத்தருமே காணும். இன்னும்
0: கேள்வி வந்து பயந்துட்டாங்க நீங்க வர ஸ்டார்டிங்லயே பக்கம் பக்கம் நீங்களா? அதனால நம்ம நேயர்கள் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அவங்களுக்கான அடுத்த வந்து கேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாமா? ஓகே, என்ன கேட்கலாம்னா இப்ப எல்லா ஊருமே கோல ஆரம்பிக்குது, நம்ம ஊர் வந்து ஊல ஆரம்பிக்குது, மால ஆரம்பிக்கிற ஊருங்க பேரு 1, 2 இல்லங்க 10 சொல்லணும்.
0: 10 சொல்லணுமா? 10க்கு நான் எங்க போவேன்?
1: நான் இருக்கேன்ட்டு ஒருத்தர் வந்துட்டாரு நேயர். வணக்கம்.
2: ஹலோ, ஹலோ சார், நான் குண்டல்பேட்டையில இருந்து.
1: ஐயோன்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு ஹலோக்கு முன்னாடி.
2: ஹலோ பேசுற குஜியில ஹலோ வந்துட்டா?
0: ஹலோ ஹலோன்னு சந்தோஷமா பேசுறாரு.
2: அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
1: அப்படியா? போன்ல பேட்டரி தீர்ந்துருக்கணுமே. அப்போ
2: சார் கார்த்திக் சாரா
1: இல்ல சதீஷுங்க?
2: சதீஷ் சார். அப்ப உங்கள்டையும் அப்புறம் இவரு 3 மணிக்கு வர்றாரு யாராவது?
1: 3 மணிக்கு வரவர் யாரு?
0: நம்மளுக்கு டெய்லி ஒரு ஒருத்தர்
1: வருவாங்களே.
2: கோ கனகராஜ்.
1: கனகராஜ், ஆமா ஆமா ஆமா.
2: நிலையத்துல எல்லாத்திட்டு பேசணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு சார்.
1: ஓகே, இன்னைக்கு ரெண்டு பேர்ட்ட பேசுறீங்க, டெய்லி கால் பண்ணுங்க. அப்போ
2: மேடம் யாருன்னு தெரியல.
0: மேடம் வந்து ரெபேக்கா.
2: ரெபேக்கா மேடம், ஆஷா மேடம், ராஜீவ் மேடம், ஜெயலட்சுமி மேடம், எல்லாத்திட்டு பேசணும்னு ஆசை.
0: ஓகே, இன்னைக்கு எங்க கூட பேசிட்டீங்க?
2: ஆமா மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
2: மகாபலிபுரம்.
1: கன்னடால ஊர் இருக்கா? மால மங்களூரா?
2: மைசூர் இருக்கா சார்?
1: மைசூரா? மா மா, அது மை இல்ல, மால மட்டும்
2: சார். மைசூர்.
1: ஓகே, ஓ மைசூரா. ஓகே, அது எடுத்துக்கலாம், அது எடுத்துக்கலாம்.
2: பக்கத்துல இருக்கு.
1: அப்புறம்
2: அப்புறம் அவ்வளவு சார் எனக்கு தெரிஞ்சது.
1: அப்படியா? ஓகே, உங்க கர்நாடகாலயே சொல்லுங்க. இன்னும் 2 ஊரு
2: நீங்க
3: நல்லா இருக்கும் சார். ரொம்ப நாளா எங்க வீட்டுக்கார ட்ரை பண்ணி எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே, உங்க பேர் சொல்லிருங்க.
3: பானு.
1: ஓகே, நீங்களும் தொடர்ந்து பேசுங்க. அழைத்ததுக்கு நன்றிங்க.
3: சரிங்க சார்.
1: தேங்க்யூ.
0: நன்றி நன்றி.
3: தேங்க்யூ சார்.
1: ஓகே, எப்படியோ தமிழ்நாடு கர்நாடகா எல்லாம் கலந்து சொல்லிட்டாரு.
0: கலந்து சொல்லியாச்சு. நான் வந்து போட்டினா வந்து எல்லாமே யோசிச்சு சொல்லுவேன், அதனால வந்து எங்கனாலும் நான் புடிச்சு சொல்லிட்டேன். பாத்தீங்களா?
1: அப்படியா? ஓகே, அடுத்த கேள்வி ரெடியா?
0: கண்டிப்பா. உங்களுக்கு அடுத்த கேள்வி யார்? அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வரக்கூடிய
0: 5 வார்த்தை, அது என்ன எழுத்து அப்படின்னா டை. ஆமா, டைன்னு முடியணும், அதுல வரக்கூடிய ஒரு 5 சொற்கள் சொல்லுங்க பாக்கலாம். ரைமிங்கா? இப்ப பாருங்க, உதாரணமா எப்படின்னா இப்ப ஆடுன்னு சொல்றேன்னு ஆடுக்கு வேற அடுத்த டூல முடிகிற வார்த்தை ஏதாவது சொல்லுங்க பாக்கலாம்.
1: மாடு,
0: பாடு,
4: மாடு,
0: ஓடு,
4: ஆடு,
0: வீடு,
5: வீடு
0: அந்த மாதிரி இப்ப டைல சொல்லுங்க. நான் கடைன்னு சொல்லிருக்கு, அதுல எத்தனை வார்த்தை இருக்கு, நம்ம சாப்பிடற ஐட்டம் கூட இருக்கு. சொல்லுங்க. இன்னொன்னு சொல்லுங்க.
5: இன்னொன்னு
1: சொல்லிருங்க, கைத்தட்டல் கொடுத்துடலாம் உங்களுக்கு.
5: பாட்டை
6: சூப்பரப்ப.
1: வணக்கம்.
7: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிற, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
1: அப்படியா, இவருக்கு அந்த கஷ்டமான கேள்வி வேண்டாம்னு எடுத்து வச்சுங்க, அதை இவர்ட்ட கேட்டுருவோம்.
7: ஈஸியா இந்த தடை படை மடை வடை அது மாதிரி கூடை அது மாதிரி எல்லாம் சொல்லிடுவேன் மேம், அப்படியே கொடுங்க.
0: உங்களுக்கு அதெல்லாம் இல்ல சார் சந்திரசேகர், உங்களுக்கு டஃப்பான கேம் தான்.
1: அந்த பேப்பர் எடுங்க அப்போ.
0: ஆமா, வேற ஒரு க்வெஸ்சன் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கேட்டுடலாமா?
7: உலகத்துல ரெபெக்கால் மேம் ரொம்ப நல்லவங்க கேள்விப்பட்டேன்.
0: அதை வந்து சந்திரசேகர்ட்ட மட்டும் தான் கேட்டவங்க. ஓகே கேட்டுருவோம். ஓகே, அதாவது சொல் மாலை, ஏற்கனவே நம்ம நிறைய டைம் விளையாடுறோம் இல்லையா, சொல் மாலை விளையாட்டு. முடியிற எழுத்துல துவங்கக்கூடிய சொல்ல வந்து அப்படியே நீங்க வரிசையா அப்படியே மாலையாட்டு அடிக்கிட்டு வரணும்.
7: ரெண்டு சொல்லுங்க மேம் உதாரணத்துக்கு.
0: உதாரணத்துக்கு ஏற்கனவே நம்ம விளையாடணும்ல குருதி, அப்படின்னா தீல முடிகிற வார்த்தை. அடுத்தது திசை. உங்களுக்கான சொல் தம்பி.
7: பிரியம், பாம்பழம், மன்னன், நிம்மதி, திகைப்பு, புன்னகை, கையெழுத்து, துயரம், மண், நயம், மல்லிகை, கைரேகை, கையிலையும் முடிக்கிற பாருங்க, கை நாட்டு, உரல்.
6: சூப்பர்.
1: எப்படி பத்தை தாண்டி 60க்கு
0: போயிட்டாங்க, அப்படியே மாலையை உருவாக்கிட்டாரு.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சந்திரசேகர்,
7: இந்த கேம் ரொம்ப ஈஸி, எனக்கு பிடிச்ச கேம்.
0: பிடிச்ச கேமா வந்துருச்சா, டஃப்னு நினைச்சனே.
7: இது ஈஸி, இது ஈஸி.
0: ஓகே, அடுத்த முறை வேற க்வெஸ்சன் மாத்த போறோம் உங்களுக்கு.
1: ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்திரசேகர் உங்களுக்கு.
7: தேங்க் யூ, இதுவரைக்கும் நன்றி.
1: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தம் திரைப்படத்திலிருந்து தேவவின் இசையில்

0: ஓகே, தேவோட இசையில துள்ளலான ஒரு பாடல் கேட்டு எப்படி இருந்தது பாடல்?
1: செம்மையா ஆட்டம் போடுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தேன்னு
0: வைங்களேன், பாட்டு வரப்போற பாட்டு எல்லாமே அப்படிதான்.
1: இன்னைக்கு ஆட்டம் போட போறோம் நல்லா.
0: ஓகே, அடுத்த நேயர் கூட பேசிடலாமா?
1: பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரை இங்கிருந்து பேசுறீங்க?
2: அன்னூர்ல இருந்து மகேந்திரன் பேசுறேன்.
1: அன்னூர்ல இருந்து மகேந்திரன். ஓகே, உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு சொல்லிடலாமா?
2: என்னன்னு சொல்லிடலாம்.
1: ஓகே, கலைந்துள்ள சொற்களை வந்து நீங்க சரியாக்கணும். கலைஞ்சு போயிருக்கும் அந்த சொல்லு, அந்த எழுத்துக்களை வந்து உங்களுக்கு கொடுப்பேன்
2: நானு.
1: என்னங்க? ஒரு வாக்கியமா இல்ல, அது என்ன சொல்லுன்னு சொல்லிட்டீங்கனாலே போதும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள் கவனமா கேளுங்க. லை, வி, டு, த.
2: விடுதலை.
0: சூப்பர்.
1: எப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க?
0: அதுதான்
1: வச்சு கேட்டுட்டீங்க அப்படியே. என்ன
2: வார்த்தைன்னு
1: இன்னொன்னு கேட்டலாமா? அடுத்த வார்த்தை உங்களுக்கு. தி, ரா, மோ, இம். தி, ரா, மோ, இம். எழுத்துக்களை கவனிச்சிங்களா? தி, ரா, தி,
2: தி, ரா,
1: தி, ரா, மோ, இம். இன்னும் இவ்வளவு யோசிக்கிறீங்களே,
0: ரொம்ப ஈஸியாச்சே.
1: நானே
2: கண்டுபிடிச்சிட்டேனே.
1: கொஞ்சம் மாத்திட்டீங்க சொல்லையே.
0: மோ, மோ,
1: மோ,
2: மோதிரம்.
0: சூப்பர். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ஹலோ, வணக்கம். ஓகே, இந்த நேயர் லைனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நேயர்களை வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில். ஹலோ, வணக்கம்.
0: நல்லா இருக்கங்க, பேர் சொல்லிருங்க. யார், எங்க இருந்து?
3: இந்திரகுமார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க, பேர் சொல்லுங்க.
3: இந்திரகுமார்.
0: இந்திரகுமார் எங்க இருந்து?
3: வடவழி.
0: வடவழியில இருந்தா? எப்படி, வடவழியில மழையா?
3: இல்ல, வெயில். மழையில.
0: ஓகே, சரிங்க. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா கேட்டுடலாம். எல்லா ஊருக்குமே சில ஊருங்களுக்கு ரெண்டு பேர் இருக்கும் பாத்தீங்களா? இப்ப உங்க ஊரே எடுத்துக்கங்க, கோயம்புத்தூர், கோவை, அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்க ஊருங்க ஒரு அஞ்சு சொல்லுங்க.
3: அப்படிங்களா?
0: ஈஸி தானே.
3: சென்னை.
0: சென்னை வந்து
1: மெட்ராஸ்.
0: ஓகே, அடுத்து
3: கோயம்புத்தூர்.
0: ஓகே,
3: நாகப்பட்டினம்.
0: நாகப்பட்டினம், நாகை. இன்னும் ரெண்டே ரெண்டு. என்னங்க?
3: திருநெல்வேலி.
0: சூப்பர். அடுத்தது
1: ரொம்ப யோசிக்கிறீங்களே. இன்னும் ஒன்னே
0: ஒண்ணுதான். கண்டுபிடிக்க முடியலையா?
3: நீலகிரி. பாண்டிச்சேரி.
0: பாண்டிச்சேரி, பாண்டி. ஓகே, புதுச்சேரின்னு கூட எடுத்துக்கலாம்ல. சூப்பர்,
4: சூப்பர்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். உங்களுக்கு சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். பரவாயில்லையே, யோசிச்சாலுமே டக்குன்னு சொல்லிட்டு
1: சொல்லிட்டாங்க. நானே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள நம்ம நேயர் எப்படி படப்படன்னு வந்தாரு பாத்தீங்களா? அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
5: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையில இருந்து ஆண்டனி.
1: ஓகே, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி
1: இருக்கீங்க? ஓகே, நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கான
5: என்ன இருக்கனால? என்ன சந்தோஷம் கூட, நான் ஹெல்பிங் கூட.
1: ஓகே.

0: ஓகே,
1: கொஞ்சம்
0: உங்களுக்கு
1: எளிமையா கேளுங்க.
0: எளிமையா எளிமையா கேட்டலாம். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேம் விளையாண்டா, கவனிச்சிங்களா? இரண்டு வெவ்வேறு வாக்கியங்களுக்கு பொருத்தமான விடை.
1: முயற்சி பண்ணிக்கிறேன்.
0: ஓகே, மாலை நேரத்தில் வருவது, மாலை அல்லது இரவு நேரத்தில் வருவது அறிவை குறிக்கும் வேறு சொல். ஆமா, வார்த்தை விளையாட்டு தான்,
2: அதேதான்.
0: இரவு நேரத்துல வருவது,
1: கண்டிப்பா நீங்க மறுபடியும் கேளுங்களேன். எழுத்துக்கள்,
0: எழுத்துக்கள் கேட்க சொல்றீங்களா?
1: எழுத்துக்கள் கேளுங்களேன்.
2: மோதிரம் மாதிரியா?
0: எழுத்துக்கள் கலைந்துள்ள சொல்லை உருவாக்குற அந்த
2: விளையாட்டா?
0: உங்களுக்கான ஒரு கேள்வி, ஓகேவா? வி டு கா தை.
2: கவனிச்சுக்கங்க.
0: மீ வி இன்னொரு இன்
2: கொஞ்சம் டயர்டாச்சு, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?
0: கண்டிப்பா ஒரு பாடல் கேட்டே ஆகணும்.
2: அது எப்படிங்க ஃபர்ஸ்டே ஆன்சர் சொல்லிட்டீங்க? அவர் தெரிஞ்சவர்னாலயா?
0: தெரிஞ்சவரே கொஞ்சம் க்ளூ கொடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனா
2: பதிலே சொல்லிட்டீங்களா?
0: பதில சொல்லியே நம்ம நேயர் பாத்தீங்களா, எனக்கு குறிலா நெடிலாம் சொல்லி எனக்கே கேள்வி கேட்டு எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாரு.
2: அது அது உண்மைதான். ஓகே, ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையல்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: இணையத்தில் நேரம் சரியா 4:36 ஆயிடுச்சு. நேரமும் வேகம் ஓடிட்டு இருக்கு. நம்ம நேயர்களும் சூப்பரா அப்படியே கேம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ இன்னும் சில நேயர்களும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கால் பண்ணலாம். உள்ளூர் நேயர்கள் 9344-90108 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342-90108 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். புதிய நேயர்கள் 8300-109108 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு இன்னைக்கு விளையாட்டுல அப்படி சூப்பரா வந்து நீங்களும் விளையாடலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: ஓகே, இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல ரெடியா வந்துட்டீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க மேம்.
0: ஓகே, முடியற எழுத்துல சொல்லக்கூடிய 5 வார்த்தை, 5க்கு அதிகமாவே நீங்க நிறைய சொல்லலாம் இந்த வார்த்தைகள். உங்களுக்கான சொல் வேகம். இப்ப வேகம் அப்படின்னா அந்த காயம்னு முடியணும், வரக்கூடிய வார்த்தைகள் நீங்க சொல்லலாம்.
1: வேகம், தாகம், காகம்,

0: சிக்கலின் அணிகலன்.
1: ஆமா, இப்படி ஒரு கேள்வி கேட்டனால உங்களுக்கு சோகம் இல்லையா? அப்புறம்
2: தங்கம்.
0: வானம், வானத்துல ஒண்ணு வருமே.
3: சூப்பர்.
1: பரவாயில்ல, ஏதோ ஒன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க அஞ்சு இல்லையா?
2: அது சடனா கேட்கும் போது இதாகிறது இல்லையா?
0: ஆமா, இப்ப இப்ப ஞாபகம் வருது அவங்களுக்கு நிறைய. விவேகம்
1: படம் பேர் எல்லாம் வருது.
0: ஆமா, ஓகே, ரொம்ப அருமையா விளையாடுனீங்க. நன்றி.
1: ஆமா, இது கொஞ்சம் ஈஸியான கேள்விதான் இல்லையா?
0: ஈஸியான கேள்விதான். அதாவது தங்கம் அப்படின்னும் போதே நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரணும்.
1: ஓகே, நான் வேற ஏதோ யோசிச்சிருக்க. மோதிரமா என்ன சொல்றாங்கன்னு? ஓ, தங்கம்.
0: தங்கம் அணி மணிகலன்ல வந்துட்டு இதெல்லாம் வரும் இல்லையா? தங்கம்,
1: தங்கம். வேற என்ன வரும்? கம்ல
0: பங்கம்,
1: பங்கம்.
0: விவேகம்,
1: விவேகம்.
0: அங்கம்,
1: சோகம்.
0: சோகம்
1: சொல்லியா?
0: தாகம்,
1: தாகம்.
0: நிறைய
1: தாகம்
0: யோசிச்சுட்டு நிறைய வரும்.
1: ஓகே, அடுத்த நேயர் வந்துட்டாரு. வணக்கம்.
0: என்ன கேள்வி அப்படின்றத வந்துட்டு, அதாவது எழுத்து சொன்னோம் அப்படின்னாக்கா அதுல வரக்கூடிய சமையல் பொருட்கள் வந்து அவங்க சொல்லணும்.
1: சமையல் பொருட்கள்,
0: இப்ப கடுகு
1: அந்த மாதிரியா? நிறைய இருக்கா
0: அந்த மாதிரி? அதாவது சமையல் பொருட்கள் மட்டும் இல்ல, அதுல வந்து உணவுப் பொருட்கள் என்ன வேணா எடுத்துக்கலாம். காய்கறிகள் நம்ம சாப்பிடக்கூடியது.
1: பத்து சொல்ல சொல்லுவோமா?
0: பத்து சொல்லலாமா?
1: ஓகே, நம்ம ஒரு பாட்டு போட்டுடலாம், அதுக்குள்ள அவங்க யோசிச்சு வந்துட்டோம்.
0: கண்டிப்பா.
1: ஓகே, நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. லூட்டி திரைப்படத்துல இருந்து.

0: ஓகே, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூட பேசிடலாமா?
1: பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
0: புன்னகையோட வந்துட்டார், பேர் சொல்லுங்க.
2: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
1: கிருஷ்ணமூர்த்தி, ஓகே, உங்களுக்கான விளையாட்டு சொல்லிடலாமா? அரசனுக்கு சூட்டுவது, தலைமுடிக்கு வைப்பது.
0: சூப்பர். அடுத்து
1: இன்னொரு கேள்வி, வீட்டின் மேல் இருப்பது நாயை கண்டால் நாம் செய்வது.
2: வீட்டின் மேல் இருப்பது நாயை கண்டால் நாம் செய்வதா?
1: இல்ல, வீட்டுல வீட்டுக்கு மேலயும் இருக்கும், நாய பார்த்தனா நம்ம செய்வோம்.
2: எரிவோம்,
1: எரிவோம். அதையும் விட்டா
0: என்ன பண்ணுவோம்? நாய் வெறி கொண்டு விரட்டிட்டு வருதுன்னு என்ன பண்ணுவீங்க?
2: துரத்துவோம்.
1: ஆஹா, வீரன். அப்ப நீங்க
0: ஓட மாட்டீங்க? அப்போ
1: நாம் பேச பயன்படுத்துவது அல்லது பேசும்போது அசைவது. பூவின் ஒரு பாகம்.
0: சூப்பர். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் சூப்பரா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, அடுத்த காலர் கூட இருக்காரு, பேசிடலாமா?
1: அடுத்த காலர்ட்ட பேசிடலாம்.
0: வணக்கம். என்ன வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வருது.
1: ஓகே, நம்ம லைன்ல ஏதோ ஃபால்ட் வந்துருச்சு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த நேயர்.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
3: எனக்கு ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி.
1: இன்னொரு கேள்வி. யாரது?
0: யாரது?
3: கோகிலா.
0: கோகிலா, இப்ப ஃபர்ஸ்ட் பேசினது திருப்தி இல்லையோ?
3: ஹலோ.
1: ஆ, இன்னொரு கேள்வி. என்ன கேள்வி கேட்கலாம்? நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் கேட்டிருப்பீங்கல்ல.
3: ஏதாவது.
1: ஓகே, முதல்ல என்ன விளையாடுனீங்க? இன்னொரு வார்த்தை, அதுல இருந்து ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாம். நீங்க மெய்யெழுத்து வந்துச்சுன்னா அதோட வரிசையில நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? பருத்தி.
3: பருத்தி.
1: திண்ணை.
3: ஐப்பசி.
1: சித்திரை ஆயிடுச்சு, பரவாயில்ல.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் போயிட்டு இருக்காப்போ? போதும் போதும்.
1: இன்னொன்னு வந்து மேலத்திடுவோம் சதீஷ், அதனாலதான் அதுல ஒரு உயிர் அதுல இருந்து எடுத்துக்கலாம், அந்த வரிசை எழுத்துக்கள் சொல்லி எடுக்கலாம்.
0: அடுத்த நேயர் கூட பேசிடலாமா?
1: அடுத்த நேயர்,
0: வணக்கம்.
4: மதன்
0: மோகன், எப்படி இருக்கீங்க?
4: ஹார்மோனியம்.
0: ஓ, அந்த கையில வச்சு வாசிக்கிற ஹார்மோனியம், அது சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே, அது ஒண்ணு. நாதஸ்வரம்
4: ஒண்ணு.
1: விளையாட்டு விளையாடலாமா? உங்களுக்கு வந்துட்டு ஒத்த ஓசையுடைய சொற்கள் வந்து நீங்க எத்தனை வருதோ சொல்லலாம். ஓகேவா? மேக்ஸிமம் ஒரு 10 நீங்க சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மடை அப்படின்னாக்கா அந்த டைலே வர மாதிரி கடை, விடை, தடை, அந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸா வரணும். ஓகே, உங்களுக்கான வார்த்தை இலை. இலை இலை லைல முடியணும். நீங்க சொல்லக்கூடிய
2: சிலை, விலை, மாதுளை, அலை சொல்லிட்டேனா?
0: மலை ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. மலை அலை வந்துருச்சு.
2: வந்துட்டு என்ன? அப்புறம் வலை.
1: வலை,
2: வலை.
1: நமது உடல் உறுப்பு.
2: இலை சொல்லிட்டா? இலை
1: இலை சொல்லிட்டீங்க. நான் தான்
2: சொன்னேன்
0: இலை. அண்ணாமலை. ஓகே, ஒன்பதாவது நான் சொல்லிட்டேன். இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க.
1: ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க.
2: ஒண்ணே ஒண்ணா?
0: ஆமா,
2: இருங்க சொல்லுவாரு.
1: விடியல் விடியல் முடிச்சிருங்க, பாக்கலாம்.
5: சூப்பர்.
0: ஓகே, ஏதோ ஒண்ணு சொல்லி முடிச்சிட்டீங்க இல்லையா? சூப்பர் சூப்பர்.
1: நிறைய வார்த்தைகள் வந்துட்டே இருக்கு.
0: ஒரு பாடல் கேட்டு வந்து
1: கண்டிப்பா ஒரு பாடல் கேட்டலாம். சதீஷ், தொடர்ந்து இணைவோம்.

0: இளையராஜாவோட இசையில திருமதி பழனிசாமில இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். இது ஒரு துள்ளலான பாடல் தான் இல்லையா?
1: கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருந்தது. அது மாலை நேரத்துல இந்த மாதிரி பாடல்கள் கேட்கறதே வந்து
0: சுறுசுறுப்பு வேணாங்களா?
1: கண்டிப்பா ஒரு எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி நம்மளுக்கும்.
0: இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியலையே.
1: கண்டிப்பா நேர்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பரா அட்டகாசமா நம்மளுக்கே டஃப் கொடுத்த மாதிரி நிறைய விளையாடினாங்க.
0: கேள்வி கேட்டாலுமே ரொம்ப ஸ்போர்ட்டிவ் இல்லையா? ரொம்ப ஸ்போர்ட்டிவ், ரொம்ப உற்சாகமா பதில் சொன்னாங்க, சூப்பரா சொன்னாங்க. நிலையத்தின் சார்பில் நடிகர் சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா கலந்துகிட்ட அத்தனை நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி எதிரும் புதிரும் விளையாட்டுல வந்து நீங்க தொடர்ந்து கலந்துக்கலாம். தினமும் மாலை 4 மணிக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும்.
0: ஆமா கண்டிப்பா. ஓகே, இன்னொரு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆர்ஜே சதீஷ் மற்றும்
1: உங்கள் ஆர்ஜே ரெபேக்கா.

0: கேட்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமன்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 7022 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே, பல்கேரியாவின் கரட்டன்ஷேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தின் நேரம் 5:02. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது. காற்றின் அலையில் மிதந்து வந்து கேட்கும் நொடியில் மனதை மயக்கும் பழைய திரைப்பட பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைய உள்ளூர் நேயர்கள் 9344-9018 இந்த எண்ணிலையும், வெளியூர் நேயர்கள் 9342-9010018 இந்த எண்ணிலையும், புதிய நேயர்கள் 8300-9019018 இந்த எண்ணிலையும் கூப்பிட்டு உங்க விருப்ப பாடல்களை, அதுவும் பழைய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

ஓகே, தேனோட சுவையை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிதாங்க பழைய பாடல்களும். ஒரு தேன் ஒரு டப்பாக்குள்ளே போட்டு ஒரு 10 வருஷம் கழித்து எடுத்து அதை சுவைச்சாலுமே அதோட சுவை என்றுமே மாறாது. அந்த மாதிரி தாங்க நம்ம தமிழ் திரைப்பட பாடல்களும். பழைய பாடல்களுக்குன்னு இப்போவுமே கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி சூப்பரான பாடல்களை தான் நம்ம பொன்மாலை பொழுதில் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அந்த வகையில் முதல் பாடல், தேன் சுவை கொண்ட முதல் பாடல்னு சொல்லலாம், உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. படகோட்டி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8 ஓடும்.

0: கண்ணதாசனின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பாடல் ஒலித்தது படகோட்டி திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் முதல் நேர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். திண்டுக்கல் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நடராஜன் நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, திண்டுக்கல்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: பிரமாதமா சூப்பரா போயிட்டு இருக்கு சார்.
0: ஓகே சொல்லுங்க, நிகழ்ச்சியில முதல் நேர் என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: உங்களுக்கு? பொண்ணுக்கு தங்க பணத்து திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியன் ஜானகி பாடிய பாடல் சார்.
0: ஓகே பாடல்.

0: ஆனம் பூனை ஏனை தாலாட்டுதே
1: ஓகே, உங்களை தாலாட்டுறதுக்காக
0: மேகங்கள்.
1: பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
0: நன்றிங்க சார், வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்க சார்.

0: ஜி கே வெங்கடேஷன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: நீ மாலை வணக்கம், பேர் சொல்லுங்க. சித்ரா மாணிக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு பாகப்பிரிவினிலிருந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினர் குறைவு உண்டோ.
0: ஓகே, ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றிப்பா.

0: பழைய பாடல்கள் மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடிக்கிறதுக்கு பாடல் வரிகள் ஒரு முக்கிய காரணம்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒழித்த பாடல்லையும் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி சுசீலாவின் குரலில் பாடல் ஒழித்தது பாக பிரிவினை திரைப்படத்திலிருந்து. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சார் வெங்கடேஷ்.
0: வெங்கடேஷ், எங்க இருந்தீங்க?
1: ஊட்டி மார்க்கெட்ல இருந்தேன்.
0: ஓகே, சொல்லுங்க வெங்கடேஷ், வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது?
1: ஏதோ அப்படியே போயிட்டு இருக்குங்க.
0: சனிக்கிழமை கொஞ்சம் பிஸியா இருக்கும் இல்லையா?
1: ஓகே,
0: உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க. பாடல் கேட்டே வியாபாரம் பண்ணலாம். என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: ஆலயமணி படத்துல இருந்துங்க.
0: ஓகே,
1: பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற பாடல். கண்ணதாசனுடைய கவிதை வரிகள்ல சிஎம்எஸ் காந்த குரல்ல அந்த பாடலை ஒளிபரப்பு கேட்டுக்கிறேன்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஊட்டி FM 101.8 நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்.

0: ஓகே, நிகழ்ச்சியில சூப்பரான பழைய பாடல்களை நேயர்கள் ஒன் பை ஒன்னா கேட்டே வராங்க. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்டாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் திருப்பூர் கனக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன்.
0: இளங்கோவன் எப்படி இருக்கீங்க? இளங்கோவன்
1: ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா, நீங்கள எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? தரிசனம் திரைக்காக இது மாலை நேரத்து மயக்கம். இந்த வெயில ரெண்டு நாளா காணவில்லைங்களா, அதனால ஒரே மயக்கமா இருக்கு.
0: அடடா, பாடல் வந்துட்டே இருக்கு, மயக்கம் போட்டுறாதீங்க, பாடல் கேளுங்க தொடர்ந்து.
1: மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி.
0: தேங்க்யூ.

0: ஓகே, தரிசனம் திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு? எனக்கு பாட்டு பாடவா பாட்டு பேசவா இருக்குங்களா?
0: இருக்கு. தேன் நிலவு படத்துல இருந்தா?
1: ஆமா சார், ஏம் ராஜா பண்ண பாட்டு.
0: இப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அடுத்ததுக்கு நன்றி.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.
2: பாட்டு பாடவா பாட்டு பேசவா

ஏ எம் ராஜா இசை மற்றும் குரலில் பாடல் வலித்தது தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். நேயர்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டலாம், திரிசூலம் திரைப்படத்திலிருந்து.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:34. ஓகே, நிகழ்ச்சியின் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யார் இங்க இருந்து?
1: உங்களுக்கு மாலை வணக்கங்கள்.
0: சொல்லுங்க, யார் இங்க?
1: மலைகண்டம் பாளையம், ஆறுசாமி.
0: ஓகே, நலமா இருக்கீங்களா ஆறுசாமி?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் நலமா இருக்குங்க. அங்க எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: உங்க நிகழ்ச்சி கூட சூப்பரா இருக்குங்க சார்.
0: தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு ரிக்ஷாக்காரன் படத்துல இருந்து
0: ஓகே,
1: டிஎம் சௌந்தரராஜன், பிசிசி குழுநர் பாடிய கொல்லிமலை காட்டுக்குள்ளே.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க.
1: வணக்கங்க.
0: தேங்க்யூ சார்.

கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ள நரி கூட்டமடி. குள்ள நரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்கிதடி.

0: வாலியின் பாடல் வரிகளில் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வலித்தது. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் பராசக்தி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க நலமா?
0: எல்லாரும் நலம். சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு சித்திப்ல இருந்து காலம்.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஒரு 6 நிமிட பாடல்ல ஒரு பெண்களோட வாழ்க்கையே சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு பாடல் ஒலித்தது சித்தி திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். மலை வணக்கம், பேசலுங்க, யார் எங்க இருந்து?
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர்ல இருந்து நாச்சிமுத்து.
0: நாச்சிமுத்து எப்படி இருக்கீங்க?
1: ஓ நல்லா இருக்கேன், நீங்க பேசுறீங்க.
0: நல்லமா இருக்கங்க. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் அமரதீபம்.
0: ஓகே, பாடல்
1: பாட்டு தேன் உண்ணும் வந்து யார் வரவை கண்டு.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க, அழைத்ததுக்கு நன்றி.
1: ஓகே நன்றி.

0: வளர்ச்சிக்கு உதவும்
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பொன்மாலை பொழுதில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
2: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
3: பச்சை கமலம் விரிந்து மலை தலத்தலத்தோடு மாறு மேகம் திரண்ட வானம், இந்த புகழ்பெற்ற நீலகிரி மாவட்டத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய 101.8 பண்பலையில் இணைந்து நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் சிவகுமார்.
2: மஞ்சூர் சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி நீங்க சிறப்பா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க, அழகா பேசுறீங்க.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாங்க?
3: எனக்கு இந்த பாக பிரிவினை திரைப்படத்துல வந்து தாழையாம் பூ முடிச்சு.
2: ஓகே, சிவாஜி கணேசனோட பாடல் இல்லையா?
3: ஆமா சார், அது ரொம்ப அருமையான பாட்டு. இன்னொன்னு
2: கண்டிப்பா உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார்.

டி எம் சவுந்தரராஜன், பி லீலா மற்றும் குழுவினர் இருந்து பாடிய பாடல் ஒலித்தது பாக பிரிவினை திரைப்படத்தில் இருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிறைவு நேயர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம்.

ஒழித்த குழமகள் ராதை திரைப்பட பாடலுடன் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரலையில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விலக்கேற்றும் வேலை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும். 7:00 திரைகானம். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை, எல்னினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாப்பது குறித்து தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நீர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 திரைகானம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. டாக்டர் மண்டபாக சாரதா அவர்களின் பாட்டு. 11:05 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நாளை இரவு 8:00 இடம்பெறும். நாளை காலை 6:05 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் செந்திலாண்டவன் அவர்கள்.

பதினைந்திற்கு அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி. இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்து தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷ்யா அவர்கள். காலை 7 மணிக்கு காலை கதிர் இதில் நலமுடன் வாழ. ஜாயின்ட் பெயின் எனப்படும் தாடை மண்டையோடு தசை பாதிப்பு குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டமறிவோம். போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் கல்வி மேம்பட்டு வருவதாக தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும், விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலைசிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தயான்சந்தின் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாக திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்

0: குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
1: குடிநீர்களும் தடையின்றி கிடைக்கிறதுக்காக அடிஷனலா அதுக்கு தேவையான அளவான குடிநீர் ரீஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா பைப் வழியா லே பண்றதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அளவுலையும் தயாராகி முழுவதும் கும்பாபிஷேகத்துக்கான அனைத்து தயாரிப்பு ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு செப்டம்பர் 11ஆம் தேதி இதுக்கான ட்ரையல் ஆரம்பிச்சு 17ஆம் தேதி என்ன மாதிரியான பாதுகாப்புகள் என்னென்ன மாதிரியான எல்லா இடத்துலயும் யுக்திகள் இருக்கோ அது வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துலயும் வழிமுறைகள் தனி வாக்கி டாக்கி வச்சு எல்லாரும் கண்காணிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. 5000 பேர் அளவுக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய கூடுதல் ஸ்ட்ரென்த்துங்க கொண்டு வர போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இருக்கும், அதுக்கடுத்து தொடர்ந்து 3வது நாள் கும்பாபிஷேகம் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதையடுத்து திருக்குடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடி பவனி நடைபெற்றது. இதனிடையே சென்னை பெசன் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் 1000கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வண்ணமயமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக சின்னமனூரில் சிற்பக் கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. களிமண், இயற்கையான தேங்காய் நார், மரத்துகள்கள், நெல் உமி என சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை கொண்டு சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு அளவுகளில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி களிமண் சிலைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை பயன்படுத்துவதோடு பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை தயாரித்து வருவதாக தேனியைச் சேர்ந்த களிமண் சிலை தயாரிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என்னோட பேர் வந்து கண்ணன். மண்மனை செய்யற தொழிலாளிகள் நாங்க. வருட வருடம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஐயா, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மகமாக நன்றி தெரிவிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு கலைஞருக்கு வந்து ஊக்கம் கொடுங்க, அவங்ககிட்ட வாங்குன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. எங்க மண்பாண்ட கலைஞர் சார்பாகவும் சிலை செய்த கலைஞர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீரில் இருக்க தாவரங்களுக்கோ மீன்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பா வராது. வந்து அதில் வந்து தேங்காய் நார், நெல் உம்மி, களிமண்ணில் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் வருட வருடம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 3ஆம் தேதி வரை வட கடலோர தமிழகம், மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகம், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் வந்தடைந்த 11 பேரை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 636 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வழங்கினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 28வது அரசு பொருட்காட்சி

0: தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். பொன்டியானக் சர்வதேச சாலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சாலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:41.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
5: வணக்கம் நேர்களே, பெட்டதகமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழில் அழகான ஒரு பொன்மொழி உண்டு. கப்பல் அது கட்டப்பட்ட இடத்தில் மிகவும் பாதுகாப்பாகத்தான் இருக்கும். ஆனால் ஆழ்கடலில் சென்றால்தான் அது கட்டப்பட்டதன் நோக்கம் முழுமையடையும் என்று. அதுபோலதான் வாழ்வும். இன்றைய உலகம் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறது. எல்லா வாய்ப்புகளும் எல்லோருக்கும் உண்டு. அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதில்தான் ஒருவர் வாழ்வில் வெற்றி

பெறுவதும் பின்தங்கியிருப்பதும். நீலகிரி என்பது மலைகளால் சூழப்பட்டு இயற்கையால் நிரம்பிய ஒரு மாவட்டம் என்பது எல்லோரும் அறிவர். ஆனால் நமது திறனை வெளிக்காட்ட வேண்டுமென்றால் நாம் நீலகிரியை தாண்டி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள முடியும், அமைத்துக் கொள்ள முடியும். இதை வலியுறுத்தும் ஒரு பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டத கம்பலு. இரு மனங்களுக்கிடையே நேசம் பிறந்துவிட்டால் அதை காலம் முழுவதும் காப்பாற்றிக் கொள்வது, கொண்டு செல்வது என்பது மிகவும் சிக்கலான ஒன்று. காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருவரின் மனவோட்டம் மற்றொருவருடன் ஒத்துப்போக வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது. ஆனால் புரிந்து கொள்ளலாம், புரிதல் தானே காதல். அப்படி இரு மனங்களுக்கிடையே உள்ள புரிதலை பற்றி கூறும் ஒரு பாடல்.

இன்றைய வெட்டதகமலு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் காதல் எப்பொழுது ஆரம்பம்? பார்க்கும் பார்வையில்தானே. பெண் இவ்வளவு அழகாக இருக்கிறாள், ஆண் இவ்வளவு கம்பீரமாக இருக்கிறான் என்று பார்க்கும் பார்வைதானே முதலில் முடிவு செய்கிறது. அதற்கு பின்புதான் குணமெல்லாம் தெரிய வருகிறது. இந்த பாடலில் ஒரு பெண்ணை முதல் முறை பார்த்தவுடன் ஒரு இளைஞனின் மனதில் அந்த பெண்ணை நினைத்து, இவ்வளவு அழகான ஒரு பெண்ணா என்று அந்த இளைஞன் இயங்குகிறான். அவளை நினைத்து நினைத்து அவனது ராப்பொழுதெல்லாம் கவிதைகளாக மொழிபெயர்த்து இப்படி உறக்கமில்லாமல் தவிக்கிறான். இது இப்படி இருக்க இந்த இளைஞனை பார்த்தவுடன் அவளுக்கும் விருப்பம் வந்துவிட்டது. அவள் எப்படி தவிக்கிறாள் என்பதை கூற வேண்டுமல்லவா? அதை அதி அற்புதமாக அந்த பெண் கூறுகிறாள். முன்னெல்லாம் வீட்டில் பாலிலிருந்து தயிராக்கி தயிரை கடைந்து மோராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுப்பார்கள். அப்படி நெய் எடுக்கும் அந்த நிகழ்வு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? கடைந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? சிறுக சிறுகத்தானே வெண்ணெய் திரண்டு வரும். அப்படித்தான் அவனது நினைப்பு அவளை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. எப்படி அவன் அவளை முழுமையாக ஆக்கிரமிக்கிறான் என்பதையே அழகான உவமையை கொண்டு பெண் கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல்.

0: கட்டக கம்பளவு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7 மணி. நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திரைகானம்.

0: கோகுலம் பூவே உனக்காக திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வெளித்தன. கேட்ட பாடலுடன் திரைகானம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 7:10. ஆகாஷவாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் 2026-27 நிதியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். 1-8 வரை பயிலும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், UDID அட்டை மற்றும் பள்ளி சான்றிதழுடன் விண்ணப்பிக்க வேண்டும். 9 கல்லூரி வரை பயிலும் மாணவர்கள் 40% குறையாத மதிப்பெண் சான்று மற்றும் பள்ளி தலைமையாசிரியர் அல்லது கல்லூரி முதல்வரின் பரிந்துரையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். பார்வையற்ற மாணவர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும், தகுதியுடைய மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 544 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி இடைநின்ற மாணவரின் வீடுகளுக்கு சென்று அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுயஉதவி குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடனுதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுயஉதவி குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்வி கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிட சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
3: கன்னிவாடி பேரூராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், உழவர் பாதுகாப்பு திட்ட கல்வி உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்ந்த மானிய உதவிகள் என 45 பயனாளிகளுக்கு சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்றவாறு பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி வரும் நிலையில், 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூக்க தொடங்கியுள்ளன. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கடந்த 2019 நடவு செய்யப்பட்ட இந்த நீலக்குறிஞ்சி செடியில் தற்பொழுது மலர்கள் பூத்து குலுங்கி கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றன. இந்த மலர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பூத்திருக்கும். பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை மிகவும் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சியடைந்து வருகின்றன. எல்லைப்புற கிராமங்களின் சமூக பொருளாதார சூழலை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் வைப்ரண்ட் கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் லடாக், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் 74 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இணையவழி போட்டிகள் மூலம் தேர்வான 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த எல்லை கிராமங்களில் நேரடியாக தங்கி தூய்மை பணி உள்ளிட்ட சமூக பணிகளில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாணவி காவியா இது குறித்து தெரிவிக்கையில்,
4: நான் வந்து தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம் ஃபிக்ஸிட் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்க்காக. நாங்கள் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோவில் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 3 days வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ITPP கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன்ட் பண்ணோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இதை பற்றி நிறைய எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்டர்ஸ் எப்படி வந்து கண்காணிக்கிறாங்க, என்ன மாதிரி பெட்டாலியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டாலியன் கேம்ப்ஸ் வந்து விசிட் பண்ணோம். அது வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. மத்திய அரசு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வரதன் மூலமா இப்ப மாணவர்களுக்கு வந்து இப்போ சவுத்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜை பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது. இப்ப நம்ம போய் அங்க விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கத்துக்கலாம், ஓ இவங்களோட கல்ச்சர் இப்படி இருக்கு, ஸோ பார்டர்ஸ் வந்து இப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஐடிபிபி கேம்ப்ஸ்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளோட கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
1: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள், வழங்கியவர் எஸ் ராஜசேகரன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவியளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகெல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பின்னர் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுல்லா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பையாற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
5: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டி சோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவண்டி சோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
5: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில்

0: இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவியளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 14-18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-5 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை, விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன் டசிம் லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிடோகுளோரைடு லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மை, விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரா லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிடோகுளோரைடு லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதனை இட வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில்

மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, எங்க போயிட்டு வர?
5: வேற எங்க புள்ள, சந்தைக்குதான் யூரியா மூட்டிய வாங்கிட்டு வரேன்.
4: வர வர ரொம்ப யூரியாவை பயன்படுத்துற போலயே.
5: பயன்படுத்தாம எப்படி? அப்பதானே பயிர் பச்சை கட்டும். ஏன் நீ எதுவும் வாங்கலையா?
4: நான் எல்லாம் செயற்கை உரத்தை வாங்கறத நிறுத்தி 3 வருஷம் ஆகுது.
5: என்ன நிறுத்திட்டியா? எப்படி புள்ள, உரம் போடாம பயிர் வளரும்? நீ சொல்றது என்னவோ வேடிக்கையில இருக்கு.
4: மருதாணி, நான் செயற்கை உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு மாறிட்டேன். அதான் வெளியில இருந்து எந்த உரங்களையும் வாங்கறது இல்லேன்னு சொன்னேன்.
5: அது சரி, செயற்கை உரம் போட்டு பயிர் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. இதுல இயற்கை உரம்லாம் எப்படி பயன் தரும்?
4: ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் விளைச்சல் இருந்தது, இப்ப விளைச்சல் நல்லாவே இருக்கு.
5: ஏன் புள்ள, இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்ல, நானும் உர செலவை மிச்சம் பண்ணிப்பல.
4: அப்படியா சொல்ற? அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேளு.
6: இயற்கை வேளாண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டைய காலத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உரம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, 1960 முதல் பசுமை புரட்சியிலிருந்து என்ன ஆரம்பிச்சோன்னா, நம்ம அதிகமா விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பிச்சோம். ஸோ அதிகமா ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அப்போ வீரிய ஒட்டு ரகங்கள் அது ஹை ஈல்டிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கணும். உரம் அதிகமாக தேவைப்படும், நீர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பூச்சி, நம்ம உரம் அதிகமாக வச்சா என்ன ஆகுனா அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும். அப்போ ஈர்ப்பு ஏற்படும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து தெளிப்போம். ஸோ இயற்கை வேளாண்மை என்றாலும் என்னன்னா, ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது. இயற்கை உரம் இருந்தால் என்னென்னா, நம்ம அசோஸ் பயிலம் சொல்லுவோம், உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே உயிர் உரங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம். பசுந்தாள் உரம்னா என்னென்னா, தக்கை பூண்டு சணப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, வயலில் வளர்த்து 40 நாள் பூ பூக்கிறது முன்னாடி என்ன பண்ணோம்னா வயலில் மடக்கி விட்டுறணும். அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணோம்னா அது வந்து மண்ணுக்கு கிரகிச்சு கொடுக்கும். ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும், அது ஒன்று. அது இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா பசுந்தலை உரம், பசுந்தலை உரம் என்று

சொல்லணும்னா, இப்போ நிறைய உதாரணம் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்போயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறது, அவள் இயற்கை வேளாண்மை சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யார் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உணவை வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறி வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்மளே விளைவிச்சு நஞ்சு இல்லாத உணவை வந்து அருந்தணும்னு சொல்லிட்டு நம்மளே இதெல்லாமே வந்து பயன்படுத்த வேண்டும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும். அதுக்கு நவதானிய பயிர்கள் அப்படி இல்லைன்னா பல வகை பயிர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவதானிய முறை பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தானியத்திலும் கலந்து வயலில் வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சி அந்த என்னென்ன இருக்குன்னா பயிர் வகை பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும், வாசனை திரவ பயிர்கள் இருக்கும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து ஒரே வயலில் இட்டு ஒரு 45 to 50 நாளில் என்ன பண்ணணும்னா அதை மடக்கி விட்டுட்டா மண்ணோட தரம் வந்து உயரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும், நல்ல தரமான விதையாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலையில் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட 53% பார்த்தீங்கன்னா கலை மூலயமாவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது இந்தியாவில் மட்டும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம அறியாமே நெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம். ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும். அப்போ பார்த்தீங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து பார்க்கணும், நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம். ஸோ அது மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் வந்து எடுக்கணும், களை இல்லாமல் விதையை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் களை இல்லாமல் சொல்கிறோன்னா ஒரு வேளாண்மைக்கு முதன்மையான ஒரு இடுபொருளே விதை தான். ஸோ விதை நேர்த்தி விதையை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த கலை மேலாமை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைப்பிடிக்கணும். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து எதனால் வருதுன்னா பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரே போட்டுகிட்டே இருப்பாங்க. மூணு போகம் சொல்லுவாங்க, மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லையே போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா நெல் தாக்குற பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயலே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லில் தண்டு நோயும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பயிர் சுழற்சி மேலாண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலை மேலாண்மை இருக்குதுல, முக்கியமான பார்த்தீங்கன்னா கலை மேலாண்மை தான். அதில் 4-5 முறை இருக்குது, உளவியல் முறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவி முறை. உளவியல் முறையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏன் உளவியல் முறையை வந்து அடாப்ட் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலிமா பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா எல்லா பூச்சியோடைய முட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எக் லார்வா பியூப்பான்னு சொல்லுவாங்க, அந்த கூடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இடும். நம்ம கோடை உடைய பண்ணும்போது மண்ணில் பட்டு மண்ணிலேருந்து உழவு ஓட்டும் போது வெயிலில் தாக்கி அந்த முட்டையில் பொறிஞ்சு போயிடும், அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் கட்டுப்படுவாகும், அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சு போயிடும். களையும் மேலாமையும் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம். அது கூட பார்த்தீங்கன்னா நிலப்போர் வந்து போடலாம், மல்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலித்தீன் மல்ச்சி யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம், மிளகாய் நடுவோம், அது மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம். அப்படி இல்லையா நம்மக்கிட்ட சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா வேறு எதனா நெல்லுடைய தலை அந்த கிராப் டெப்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, பயிர் கழிவு மேலாமைன்னு சொல்லுவாங்க, அந்த பயிருடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம் போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம். ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்தினா என்ன ஆகுனா களை முளைக்க விடாது, அதுவுமே பார்த்தீங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும். எப்படி உயர்த்தனா அந்த பயிர் கழிவு வந்து மக்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, மண்ணோட ஈரத்தன்மை வந்து உயர்த்தும், அது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளத்தில் ஊடுபயிர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களையை வந்து வளர விடாது, மண்ணுக்கு வந்து தலைச்சத்தை வந்து கிரகிச்சு கொடுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து
ஊடுபயிருடைய நன்மைகள். ஸோ ஊடுபயிர் பண்ண மூலிமா உங்களுக்கு களையும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா

இயற்கையாள அமைத்துல பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அதாவது என்னன்னா வருமுன் காக்கிறது. நம்ம எப்படி கொரோனாக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அதே மாதிரி வருமுன் காத்துறதுக்கு பண்ணாதான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண்மையில எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும், இந்த பயிர் பண்ணா இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைபிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாம தவிர்க்கலாம். ஓகேங்களா. பூச்சி மேலாண்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொறி பயன்படுத்தலாம். கவர்ச்சி பொறினா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும். அந்த விளக்கு பொறி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு விடியற்கால 6 மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்ட்ரோனல் பேஸ் சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும். அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொறியில் வந்து பட்டு வந்து அதுவும் செத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறியை வந்து பயன்படுத்த வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்கு. ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாறு உருந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவோம். நீங்கள் எல்லாரும் மஞ்சள் நிற அட்டை அப்புறம் வந்து நீல நிற அட்டை வந்து பயன்படுத்துவோம். மேக்சிமம் எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அந்த அசுனி பூச்சி, வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க, சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க, ஒட்டு பொறி. மஞ்சள் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த ஆனியனில் சொல்லுவாங்க வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும், அந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சியை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது. ஸோ விதை நேர்த்தி மூலயமா என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பயோஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மாவிரிடியும் பேசிலிஸ் சப்சிலிஸும் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அந்த விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மாவிரிடி பார்த்தீங்கன்னா 4 கிராம் 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் பயன்படுத்தலாம். அதுவே மண்ணில் கிடுறதா இருந்தால் உங்களுக்கு 2.5 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். அந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா நம்ம என்னென்ன நன்மைனா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம், நம்ம சாப்பிட்ற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சுவையை உயர்த்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும், தீமை எதுவும் கிடையாது. மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்தீங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு, உழவின் நண்பன் சொல்கிற மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் வந்து தேனீகளுடைய மகரந்த சேர்க்கையும் வந்து உயரும். ஸோ மகரந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா தேனீகள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கால்நிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சு இல்லாத உணவு வந்து பயன்படுத்தலாம்.

0: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா?
1: தெளிவா புரிஞ்சது செம்பருத்தி. இனிமே நானும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற போறேன். அதுதான் எங்க மண்ணுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.
0: நல்லது மருதானி, உன்னோட பணி சிறக்கட்டும். இரு இரு, அப்புறம் இன்னொரு செய்தியும் இங்க சொல்ல போறாங்க, அதையும் கேட்டுட்டு போ, உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்ல.
1: அது என்ன செய்தி, யாரு சொல்ல போறாங்க?
0: எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணும்ன்றத பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேட்டுக்கோ.
2: பசிபிக் பெருங்கடலில் அந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, நீருக்கு மேலே இருக்கிற வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் போது, அந்த அதாவது வியாபார காற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதால என்னாகும்னா, மழை பெய்யாத இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் நிலவ வாய்ப்பு இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து ஒரு காலத்துலேருந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எல்நினோ வர்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம தான் அதுக்கு காரணம், மனிதர்கள் தான். அதனால் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்ற நிலைமையில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்நினோ, ஏறக்குறைய 2 டிகிரிக்கு மேலே வந்து வெப்பநிலை உயர்ந்துச்சு பசிபிக் பெருங்கடலில். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவுகள்னு வந்து பார்க்கும்போது மழைப்பொழிவு குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், கோழிகள் கால்நடைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, எல்நினோவால் ஒரு 16% அளவுக்கு வந்து விலைவாசி உயரக்கூடும் அப்படின்ற ஆய்வு வந்து சொல்லுது.

சோ இது எல்லாமே மொத்தமா பார்க்கும்போது நம்ம மனிதர்களை தான் வந்து பாதிக்கும். இந்த எல்நில சூழ்நிலையால காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அதை தகவமைச்சுக்கிறதுக்கு, அதாவது கோழிகள் வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தகவமைச்சு அவருடைய உற்பத்தி வந்து குறையாம இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் விவசாயிகள் வந்து பண்ணணும். இது என்னன்னா, ஸோ நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது, அது நாட்டுக்கோழி தானே, உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி வந்து அது வெயில தாங்கும் வெப்பத்தை தாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற உரிமைகள் மாதிரி கால்நடைகள் கோழிகளுக்கும் உரிமை இருக்கு, நல்ல காற்று, நல்ல தீவனம், அடுத்து தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது, ஒரு சௌகரியமான சூழ்நிலை. ஸோ இது மாதிரியான அனிமல் வெல்ஃபேர் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் மேடம். ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்ன ஆகும்னா, இந்த வெள்ளினோட வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காம என்ன பண்ணணும், மூச்சு விட ஆரம்பிக்கும், பெருமூச்சு விடும். அந்த வெப்பத்தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பெருமூச்சு விடுறதுடைய வீரியம் வந்து அதிகரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வந்து தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதாவது வான் நோக்கி தலையை உயர்த்தி மூச்சை வந்து வாயை திறந்து திறந்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய இறக்கை இறகுகளை வந்து தூக்கி அந்த அல்லை இல்லை கக்கன்னு சொல்லி கை வச்சு பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணால், கோழி வந்து ரெக்கையை விரிச்சிரும், விரிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்து தீவனம் எடுக்காது, ஈரமான இடத்தை நோக்கி வந்து உட்காரும். பார்த்தாவே தெரியும் அசௌகரியம் வந்து தெரியும். முக்கியமானதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுறது தான். அதனுடைய தீவிரத்தின் கருதி நம்ம வந்து உடனடியாக அந்த கோழிக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சையோ இல்லை மேலாண்மை முறைகளையோ வந்து நிச்சயம் இதை தடுக்கிறதுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைப்படி தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எந்த கோழியை வளர்க்குறோம் அப்படின்றது இருக்கு. நம்ம வளர்க்குறோன்னும் போது வெயில ஓரளவு தாங்கக்கூடியது என்னன்றது வந்து நம்ம கால்நடை மருத்துவர்களையோ இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களையோ இல்லை முன்னோடி விவசாயிகளோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி வந்துன்னா நாட்டுக்கோழிகள், நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. ஸோ அது மாதிரி வந்து போயிடலாம். ஸோ இனம் தேர்வு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டகை அமைப்பு. ஏற்கனவே கொட்டகை அமைச்சவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக அமைக்கிறவங்க வந்து கிழக்கு மேற்க அமைக்கலாம். அடுத்தபடியாக கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி, காற்றோட்ட வசதி அப்படின்றது போது வந்து பார்த்தீங்கன்னா காற்றே ரொம்ப உஷ்ணமாக தான் அடிக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் கிழக்கு மேற்க அவங்களுடைய கொட்டகை அமைச்சிங்கன்னா வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா கம்பி வலை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு செவுத்தை ஒட்டி வச்சிடறாங்க. ஸோ அப்போ வடக்கு தெற்க வந்து ஓப்பன் இல்லைன்னா என்ன ஆகுனா காற்று ஒரு வழியாக போய் செவுத்தில் மோதி ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகுன்னா நோய் தொற்று அதிகமாகும், உஷ்ணமும் அதிகமாகும், அதாவது வெப்பமும் வந்து அதிகமாகும். வடக்கும் தெற்கும் வந்து ஓப்பனாக வச்சு காற்று வந்து உள்ள நுழைஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்படி உள்ள நுழைஞ்சி வரும்பொழுதும் அறிவியல் பூர்வமாக வந்து அகலம் இருக்கு. ஒரு கொட்டகையோட அகலம்னு வரும்போது 22 அடிக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ 22 அடிக்கு மிகாமல் இருக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்த தவறு என்ன விவசாயிகள் தெரியாமல் பண்ணுறது என்னன்னா, ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் நடுவில் ஒரு லாரி மட்டும் போகிற அளவுக்கு வச்சுப்பாங்க. அது வந்து தவறு. ஒரு கொட்டகையோட அகலத்தின் 3 அல்லது 5 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொட்டகைக்கு வந்து இடைவெளி இருக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொட்டகைன்னு வரும்போது கூரை, கூரை ரொம்ப முக்கியம். எப்படி சைடில் வந்து வடக்குல இருந்து தெற்கு காற்று போகணும் முக்கியமோ அதே மாதிரி கூரை முக்கியம். வெப்பம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கூரை மேலே வைக்கோலை வந்து பரப்பலாம், இல்லை ஓலை இலைகளை வந்து போடலாம், தென்னங்கித்து ஓலை வந்து போடலாம். இப்படி போகிறதால என்ன ஆகுன்னா அந்த தென்னங்கித்து ஓலை வைக்கோலுக்கும் அந்த தகட்டுக்கும் நடுவில் ஒரு எம்டியான ஒரு வெற்றிடம் வந்து உருவாக்கும். இதனால் வந்து வெப்பம் கடத்தப்படுறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா, கலர்களில் அதாவது வண்ணத்தில் வந்து வெள்ளை நிறம்னா நம்மளுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அதை வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், உங்களுடைய கூரை பொருட்களை தகரத்தை பயன்படுத்துற பட்சத்தில் ஆஸ்பட்டாஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்க வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது வந்து நல்லது. அந்த சுண்ணாம்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பசை ஃபெவிக்கால் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கலந்த அந்த சுண்ணாம்பு கலந்த தண்ணியில ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபெவிக்கால் கலந்து அடிச்சீங்கன்னா அது வந்து நல்லபடியா ஒட்டிக்கும். சோ இது ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா நீங்க இந்த வெள்ளை பூச்சி பூசும் வந்து குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/3 அளவுக்கு தான் வந்து வெப்பம் வரும். 70% வந்து அந்த வெப்பம் பிரதிபலிச்சு வெப்பம் வந்து உள்ள இழுக்காது. ஸோ அதே மாதிரி கூரையின் உட்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஏன் கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா, ஸோ கோழி வந்து ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கும், உஷ்ண காற்று விடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் போடும். ஸோ அந்த எச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா வரும். ஸோ அந்த அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு சுவாச கோளாறுகள் வந்து உருவாக்கும். இப்போ கருப்பு நிறத்தை வந்து கூரையினுடைய உட்பகுதி கொட்டாய்க்குள்ளே நுழையும் போது நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தெரியணும். ஸோ அடித்தோம்னா என்ன ஆகுனா அது வந்து அந்த உஷ்ணத்தை இழுக்கும். ஸோ இழுக்கும் பொழுது வடக்கு தெற்கு வழியாக காற்று போகிறது என்ன ஆகுன்னா உங்களுக்கு உஷ்ணத்தை வந்து குறைக்கும். மரங்களை வந்து சுற்றி நடுறது நல்ல விஷயம். ஸோ அதையும் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து குடிநீர். நம்ம கொடுக்கிற குடிநீர் தூய்மையான குடிநீர் கொடுக்கணும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வெப்பம் தரும், கூடுதல் வெப்பம் தரும். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும், நாட்டுக்கோழி வந்து தன்னுடைய இறகலை அது ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை அடைச்சிக்கும். என்னன்னா சூடு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ கோழி குஞ்சுகளுக்கு சூடுன்னு வந்து பார்க்கும்பொழுது

35 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கோழி குஞ்சுகளுக்கு சூடு வந்து இனி ஆரம்ப காலத்தில் வந்து 35 டிகிரி தேவை. ஆனால் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 35 தாண்டி தான் போகுது. 35 டிகிரி சென்டிகிரேட் தாண்டி போகும்பொழுது என்ன ஆகுன்னா கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தாக்கம் அழுத்தம் வந்து ஏற்படும். கோழி குஞ்சுகளுக்கும் ஏற்படும், கோழிகளுக்கும் ஏற்படும். இந்த எல்லினோ காலம், வெப்பம் அதிகமாக இருக்கிற கோடை காலங்கள் வந்து கோழிகளை தாக்குற மிக முக்கியமான நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது கொக்கு நோயின்ற கழிச்சல் நோய், வெள்ளையா இல்ல பச்சையா கழியும். இது வந்ததுன்னா பொருளாதார இழப்பு நிறைய இருக்கும், கோழி இறந்து போயிடும், வைத்தியம் பாக்குறது கஷ்டம். கோழிகளுக்கு, பண்ணைகளுக்கு உள்ள இருக்கிற கோழிகளுக்கும் எளிதில் பரவும். பண்ணைக்கு, ஒரு பண்ணையிலிருந்து இன்னொரு பண்ணைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எளிதில் பரவக்கூடியது. சோ இதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருமுன் காப்பும், அதுதான் தடுப்பூசி போடுறதுதான். நம்ம தடுப்பூசி அட்டவணை இருக்கு. ஸோ அதுபடி முதல் நாள் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், அதனால் 7வது நாள் F1 போடணும், அடுத்து 14வது நாள் வந்து நம்ம கம்போரா, அடுத்து 21வது நாள் அளவில் நம்ம வந்து லசோட்டா கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் கழித்து வந்து அம்மை நோய் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இதே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா பிரதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்துக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க, அங்கே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அம்மை நோய் தடுப்பூசி கால்நடை மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனுடைய தேவை இருந்து வந்து சொல்லுவார். இது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. என்ன இன்னொரு விஷயம்னா நீங்கள் எப்பவுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த தடுப்பூசி போடப்பட்ட கோழி மட்டும் பாதுகாக்கப்படாது, அதன் வழியாக வர்ற மற்ற கோழி குஞ்சுகள், அதாவது அது முட்டை வழியாக வர்ற கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டுமே. எல்லினோவில் வந்து நம்ம எப்படி ஆடுகளை பராமரிக்கலாம், கோழிகளை பராமரிக்கலாம், கறவை மாடுகளை பராமரிக்கிறது, எல்லினோ சூழ்நிலையில் நெல் சாகுபடி எப்படி மேம்படுத்துறது, எல்லினோ சூழ்நிலையில் மீன் வளர்க்குறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து எல்லா இதுலேயும் எல்லினோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுக்கணும், அதில் வந்து குளுக்கோஸ் வந்து கலந்துக்கலாம். குளுக்கோஸ் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்றேன், 1 லிட்டர் தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா 20 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளமோ, 1 கிராம் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உப்பு, 1 கிராம் அளவுக்கு சலவை சோடா கலந்து வந்து கொடுக்கலாம். இதுல வந்து மாற்றம் இருக்க கூடாது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொடுக்க வேண்டியது என்னன்னா அரிசியை சின்ன ரொம்ப ரவை சைஸ்க்கு வந்து அரிசியை உடச்சு கொடுக்கலாம், இல்ல ரவை இதை வந்து கொடுத்தீங்கன்னா தீவன தேவை வந்து சரியாயிடும். சொட்டு மருந்து கொடுக்கறது பாத்தீங்கன்னா நீங்க பண்ணை முறையில வளர்க்கும் போது வந்து முதல் நாள் அன்னைக்கு வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், அது வந்து பண்ணை அளவில் போடுவாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் தேவைப்படுறதில்ல. 7வது நாள் நீங்க சொட்டு மருந்து வந்து ஆரம்பிக்கணும். 7வது நாள் வந்து F1 அப்படின்ற சொட்டு மருந்து போடணும், 14வது நாள் வந்து கம்போரோன்ற சொட்டு மருந்து போடணும், 21வது நாள் லசோட்டான்ற சொட்டு மருந்து. எளிமையா நினைவு வச்சுக்கன்னா 1 வாரம் முடிவு, 2 வாரம் முடிவு, 3 வாரம் முடிவு. சோ கொக்குனோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரஸால வர்ற வந்து வியாதி. கோழிகளை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்னன்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய அறியாமையால வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்ற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாவோ இல்லாட்டி தவறுதான அளவிலோ வந்து கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்க கொக்குணவு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சுயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் 2ம் நிலை பாக்டீரியா நோய்களை தடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமா நீங்க ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துமா இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்க பயன்படுத்தினா அதுக்கு வந்து வித்ட்ரவல் பீரியட் இருக்கு, அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தினோம்னா கோழியிலையோ இல்லை ஆடுகள்லையோ மாடுலையோ பயன்படுத்தினா குறிப்பிட்ட காலம், 5 நாள், 7 நாள், 9 நாள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த பாலையோ கறியோ முட்டையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை தவிர்க்கிறது நல்லது. இது என்னென்னா வருமுன் காப்போம் தான், அதாவது மூலிகை கசாயம் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க. துளசி வந்து ஒரு 30 கிராமு, வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 30 கிராமு, கற்பூரவள்ளி வந்து ஒரு 30 கிராமு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இது வந்து ஒரு 30 கிராம், இந்த 4 சேர்த்துக்கிட்டு இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணி எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வைக்கணும். இதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நாட்டு வெள்ளம், நாட்டு சர்க்கரை இல்லை பனவெள்ளம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது, சுவை தரக்கூடியது. இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஸோ கோழி சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து அந்த வெப்ப தாக்கத்தில் இருக்கிறத வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கு. சில கோழிகள் வந்து தீவன கோளாறு காரணமா ஈரல் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்க, அதாவது கோழி அறுத்து பார்த்தா அதனுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 30 கிராம், இஞ்சி விழுது ஒரு 10 கிராம், அது 30 30, இது ஒரு 10 கிராம் அளவுக்கு கரைச்சி அதை வந்து சுடுதண்ணி ஆற வச்ச சுடுதண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறது நல்லது. இது எல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேணாம், 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20-50 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க, 1 கிராம் சோடா உப்பு, 1 கிராம் உப்பு கலந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சம்பந்தமான பற்றாக்குறை இதெல்லாம் சரி செஞ்சிட முடியுங்க. நார்மலாக வெப்பம் இல்லாத காலங்களில் வந்து எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அதோட 2 மடங்களை வந்து தண்ணி தேவைப்படும். ஒரு உதாரணமாக ஒரு கோழி 125 கிராம் தீவனம் எடுத்துக்கணும்னா அதோட 2 மடங்களவுக்கு வந்து தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வெப்ப காலங்கள் அதிகமாக அதிகமாகும், இது வந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாகும்.

0: என்ன மருதாணி, எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறது பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவங்க சொன்ன தகவல் உனக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமே.
1: அதுல என்ன சந்தேகம், என்னோட கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
0: சரி மருதாணி, நேரமாச்சு, நம்ம கிளம்புவோம் வா.

நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.

0: கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
1: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
0: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
1: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்,
5: நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழி ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருவதாக வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலை சிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாகவும் திகழ்கிறது என்று திரு

0: விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். வேலை கிடைப்பது மட்டுமின்றி அதில் திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதே வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக திரு காந்திராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருக்கொடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கொடி பவனி நடைபெற்றது. சென்னை பெசன் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவிக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் காரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில 70 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடங்கள் இந்த நிகழ்ச்சியில நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில இணைய உள்ளூர் நேயர்கள் 9344901018 இந்த எண்ணிலையும், வெளியூர் நேயர்கள் 9342901018 இந்த எண்ணிலையும், புதிய நேயர்கள் 8300019118 இந்த நம்பரையும் கால் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடல்களை கொடுக்க நாங்கள் ரெடியா இருக்கோம். இது ஊட்டி FM 101.8 நினைத்தாலே இனிக்கும்

0: ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் எடக்கார் ரங்கநாதன் சார்.
0: ரங்கநாதன், எப்படி இருக்கீங்க
1: சார்? நான் அருமையா இருங்க சார். நான் கோ கனகராஜோட ஃப்ரெண்ட் இருங்க சார்.
0: அப்படிங்களா? எப்படி எடக்கால குளிர்லாம் எப்படி இருக்கு?
1: அவங்க ஒரு பக்கத்துல தான் இருக்குங்க.
0: அப்படியா, ஓகே. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: சார்? எனக்கு வந்து இந்த மலை ஸ்ரீவாஸ்தவன் எஸ் பி சைலேஜா பாடிப்பாங்க.
0: ஓகே,
1: சங்கர் குரு படத்துல இருந்து காக்கை சட்டி போட்ட மச்சான்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. சந்திரபோசி,
1: நன்றிங்க சார்.
0: தேங்க்யூங்க.
1: நன்றிங்க சார்.

0: ஒரு சூப்பரான துள்ளலான பாடல்னு கூட சொல்லலாம். சங்கர் குரு திரைப்படத்துல இருந்து கேட்கும் அடுத்த பாடல் யார் எங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம்
1: அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய முன்னிரவு வணக்கங்கள்.
0: இரவு வணக்கங்கள். யார் எங்கிருந்துங்க?
1: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நலம் நலமறி ஆவல்.
0: நலமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நன்ன சேமமா இருக்கிறோம்.
0: ஓகே, இரண்டாவது காலர். நீங்க என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு படத்தோட பேரு சிட்டுக்குருவி. பாடலை உங்களுக்கு அயங்கெடுத்து நீங்களும் நானும் நேயர்களும் நிலையத்தாரும் சேர்ந்து கேட்க விரும்புகிறேன். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி.
0: ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.

0: வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜான விசையில் பாடல் ஒலித்தது சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தான?
0: நலமா இருக்கேன். யார், எங்க இருந்துங்க?
1: இரவின் மடியில் ஊட்டி எஃப்எம் பாடல் கேட்டு தாளாட்டோடு ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்,
0: ரொம்ப நாள் ஆச்சு பேசி, உங்க கூட எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளர். நீங்கள் நலம் தானே?
0: நலமா இருக்கங்க. சொல்லுங்க, நினைத்தாலே இனிக்கும்ல, நினைச்சு இனிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு பாடல் கேளுங்க, கொடுத்தலாம்.
1: இசையோடு இணைந்து ஊட்டி பண்பலையோடு உறவோடு உறவாக நினைவோடு நினைவாக ஒரு பாடல். ராகங்கள் 16 உருவான வரலாறு. இந்த ராகங்கள் 16 மாநிலையில் தாளாட்டு விடுங்கள் அன்பு அறிவிப்பாளரே.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் ஒலித்தது தில்லுமுள்ளு திரைப்படத்திலிருந்து. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து பெரிய மருது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா. ஆந்திர பிரதேசம் கர்னூல் பகுதியை சேர்ந்த சுகுமார் அவரின் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு, இளையராஜாவின் இசையல்.

0: ஓகே, பெரிய மருது திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதாவோட குரல, சூப்பரான அந்த பாடல் கேட்டோம். ஓகே, அடுத்த நேயர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்புரஞ்சமே.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளின் விழித்திருக்கும் இசத்தமான இரவில் உங்களோடு கோவை.

ஓடியபாம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியை தொடர்ந்து பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஊட்டி மெரிசில் பகுதியை சேர்ந்த ராஜு அவர்களின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இளையராஜாவின் இசையில்

0: ஓகே, அடுத்த நேயர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் பரமத்தி வேலூர் ஜேடார் பாளையத்திலிருந்து ஜோதிமணி தீனதயாளன் சார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க. நினைத்தாலே இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து இன்னைக்கு கனக்கம்பாளையம் கவிதா இளங்கோவனுக்கு திங்கட்கிழமை திருமணம் நாளுங்க சார்.
0: ஓகே,
1: உங்களுக்காக புதிய வார்ப்புகள்ல இருந்து வான் மேகங்களே வாழ்த்துங்கள்.
0: ஓகே, உங்க வாழ்த்துக்களோட பாடல் வந்துட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றிங்க
1: சார்.
0: தேங்க்யூ.
1: நன்றிங்க.

நிகழ்ச்சியைத் தொடர்ந்து பாம்பே கேசில் சாந்தகுமார், மார்க்கெட் எஸ்ஆர் கே ராமகிருஷ்ணன், மசனகுடி சபாபதி டி ஆர் பசார் ஸ்ரீனிவாசன் இவர்கள் அனைவரும் நின்று சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. காதல் ரோஜாவே திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய சில பாடல் வந்துட்டே இருக்கு. இணைத்தினங்கள் இது நினைத்தாலே இனிக்கும்.

0: ஓகே, நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனி இரவு வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கோவை செல்பவரம் சையத்ரஸ்டம் பேசுறேங்க.
0: ஓகே, நலமா இருக்கீங்களா?
1: அதனால நலமா இருக்கு. நீங்களும் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்குங்க. லாஸ்ட் கலரா வந்துட்டீங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்துங்க ஆட்டோ ராஜா படத்துல வந்துங்க கலரு ஏன் இந்த கோலம் பாடல்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு
1: ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.

கேட்ட பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேரலையில் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள்.

நேர்கள் சென்னை வானொலியின் திரைக்காணம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. பாடலின் படம் பூமழை பொழியுது.

0: நேரம் 11 மணி. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான மழையின் அளவு 1.3 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு வேளையில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புதுக்காலை உரிமை குரல், நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 5ஆம் பகுதி இடம்பெறும் தமிழ் அமுதம். வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 6ஆம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகானம். 9:00 இசைப்பெட்டகம். புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள், வயலின் தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள், மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல். 12:10 சங்கீத சாரல். சி சுவாதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள், வயலின் தஞ்சாவூர், எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள், மிருதங்கம். 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டிற்கு 1 லட்சம் வருமானம் பெற உதவும் லக்பதி தீதி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஆர் கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம். முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் M. மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். 2:15 திரைகானம். 2:40 இசைப்பயிற்சி. என் நேரமும் ஒரு காலை தூக்கி என தொடங்கும் மாரிமுத்தா பிள்ளை பாடல், தோடி ராகம் ஆதித்தாளம். கற்பிப்பவர் B. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி சோபா ஸ்ரீராம். 3:00 விடுமுறை விருப்பம். 4:00 நாடகம். காப்பிய செல்வி மணிமேகலை எழுத்தாக்கம். தெள்ளாறு நா பானு அவர்கள் நடித்திருப்பவர்கள். கே ஸ்டெல்லா, எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை, தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை, தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. மாலை 5:00 குட்டீஸ் நேரம். நெகிழியில்லா சமூகம் உரை வழங்குகிறார் AS தேவதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம். மஹிதா விக்னேஷ் வழங்கும் வீணை இசை. நீதி கதைகள் சொல்பவர் UI அன்சிகா. நீர் பாதுகாப்பு உரை வழங்குகிறார் ஆர் அம்சினி. 5:30 கிராமிய தென்றல் பாஞ்சாலி சபதம். என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கியுள்ள தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். 7:30 முதல் நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Neena Arakel. Prime Minister Narendra Modi arrived in Tashkent, the capital of Uzbekistan, this evening on a two-day visit aimed at further strengthening bilateral ties between India and Uzbekistan. He was warmly received by Uzbek President Shavkat Mirziyoyev at the airport. Our correspondent covering the Prime Minister's visit reports that the entire Tashkent city has been decked up with Indian flags and colourful hoardings to welcome Prime Minister Modi on his fourth visit to the Central Asian country.
2: The Indian diaspora, comprising mostly of medical students in Tashkent, gathered for a special welcome for Prime Minister Modi. Tomorrow, Prime Minister Narendra Modi and President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev, will reflect upon the entire spectrum of bilateral relationship that are based on civilizational ties and built over centuries and strengthened by strong people-to-people ties. The two leaders would review cooperation in trade and investment, defense, digital connectivity, energy, education, and people-to-people domains at the Presidential Palace. They will also share perspectives on advancing the shared development vision of Viksit Bharat 2047 and Uzbekistan 2030. Prime Minister Modi is also expected to visit the Shastri Memorial in Tashkent and the Mahatma Gandhi Center at the Tashkent State University of Oriental Studies. Sushil Chandra Tiwari, Akashvani News, Tashkent, Uzbekistan.
1: The death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 669, while over 2,000 people remain missing. Search and rescue operations are underway across the affected districts of the Himalayan nation. Officials said the police are coordinating with residents and other agencies to locate missing people and assist those stranded by the floods. An 11-member technical team from India carried out on-site reconnaissance of hydropower tunnels in Nepal's flood-affected areas today to facilitate search and rescue of stranded individuals. The team comprising doctors, paramedics and tunnel engineers had arrived in Kathmandu yesterday. Today they reached Trishuli in Nuwakot district to assist in efforts to rescue workers trapped in a tunnel belonging to a hydropower project. In a social media post, the Indian Embassy in Kathmandu said today a specialized technical team from India carried out on-site reconnaissance of hydropower tunnels in the area affected by the flash flood, which will help in facilitating early search and rescue of stranded individuals. Nepali security forces have so far rescued 191 workers from tunnels at various hydropower projects in the country, according to the Nepal Army. Union Finance and Corporate Affairs Minister Nirmala Sitharaman today said that as global companies reassess their supply chains and capital allocation, India offers not only the scale of a vast market, but also the depth of a long-term investment and operating platform. She made these remarks while addressing a high-level business roundtable with leading investors and business leaders in Chicago, United States. Ms. Sitharaman also emphasized that India's investment appeal lies in convergence of scale, sustained economic growth, skilled talent and world-class infrastructure. The government has said that more than 115 lakh hectares of farmland have been brought under micro-irrigation under the Per Drop More Crop scheme as of July this year. The initiative aims to promote efficient use of water at the farm level and improve water use efficiency in agriculture. The initiative began in January 2006 as the centrally sponsored scheme for micro-irrigation. From 2015-16 to 2021-22, it was officially named Per Drop More Crop and implemented as a core component of the Pradhan Mantri Krishi Sinchai Yojana. Under this scheme, small and marginal farmers receive 55% and other farmers receive 45% financial assistance. India Meteorological Department, IMD, has issued a red alert for rainfall conditions over Odisha for the next 2 days. The Weather Department also forecasts heavy rainfall tomorrow in places over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh, Gangetic, West Bengal. Moderate to heavy rainfall is also expected tomorrow in places over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Jharkhand, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal, Sikkim, Uttar Pradesh and Vidarbha. And that is the end of the news bulletin.